சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைத்து

0: FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அனைவருக்கும் இதயம் மகிழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஸ்டார் அஷ்ரஃப் அலி. நான் சிறு வயதிலிருந்தே இஸ்லாமிய பாடல்கள், பக்தி பாடல்கள், சமுதாய நோக்குள்ள பாடல்கள், சிந்தனையுள்ள பாடல்களை பாடி வருகிறேன். அந்த வகையிலே இன்று சோனா எஃப்எம் வானொலியிலே நம்முடைய உடல் அமைப்பு எவ்வாறு செரிமானம் ஆகிறது, இறையனுடைய அது ஒரு அருட்குடை என்பதை இந்த பாடலிலே நான் உங்களுக்கு விரிவாக பாட இருக்கிறேன். எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் முஹம்மது நபி அவர்களை பற்றிய ஒரு புகழ் பாடலை இப்பொழுது உங்கள் முன்னால் படிக்கிறேன்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்.

0: வானிலை அறிக்கை, மின் தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்ம லைஃப்ல நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிக்கிறத விட இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கவலையே தேவையில்லை. இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. இந்த காலை பொழுது உங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு பயங்கர பூஸ்ட் அப்பா எனர்ஜியா பல தகவல்களை பல யூஸ்ஃபுல்லா தகவல்களை உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன ஆகும், நம்மளால் முடியுமா, ஒருவேளை தோல்வி வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், மக்கள் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி நாளைக்கான நாளை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுறத விட இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியதை இன்றைக்கே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கவலையே தேவையில்லை. ஆனால் உண்மை சொல்லணும்னா நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிக்கிறத விட இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அதுதான் வந்துட்டு நாளைய உருவாக்கும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் நாளைக்கு என்ன ஆகுமோ, நாம் என்ன பண்ண போகிறோமோ, நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்களோ, நம்மளால் முடியுமா அப்படியெல்லாம் யோசிக்கிறத விட நாளைக்கு என்ன, நாளைக்கு இன்றைக்கே நான் என்ன விஷயங்களை செஞ்சு முடிக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டை செட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 38°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேயே சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்யானா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உலகிலேயே மிகச்சிறிய பறவை எது, உலகிலேயே மிகச்சிறிய பறவை எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய கண்ணாலே கொள்ளாதே அப்படிங்கிற சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: விஷயம் சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம் சொல்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
4: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் வெயிலுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளுமே அதிகமாகிட்டே தான் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போ வேலூரில் 108 டிகிரி பாரஹீட் வெப்பம் மட்டும் பதிவாகி இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று 18 நகரங்களில் வெயிலுடைய தாக்கம் 100 டிகிரி பாரஹீட், அதாவது 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே பதிவாகிட்டு இருந்திருக்குது. அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அதாவது 42.5 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகி இருக்குது. இதுக்கு அடுத்தபடியா ஈரோட்டில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்குது. கரூர், மதுரை, திருச்சியில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி சென்னை, மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கடலூர், தருமபுரி, நாமக்கல், பாளையங்கோட்டை, பரங்கிப்பேட்டை, புதுச்சேரி, சேலம், தஞ்சாவூர், திருப்பத்தூர், திருத்தணி, தூத்துக்குடி ஆகிய நகரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து 100.4 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வெப்பம் பதிவாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்மளுடைய சேலத்துலேயுமே 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வந்து தான் வந்துட்டு வெப்பம் பதிவாகிருக்குது. அதாவது 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நம்மளுடைய சேலத்துலேயுமே வெப்பம் பதிவாகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொடை எடுத்துகிட்டு போயிடுங்க. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 38 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 35 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்தரிக்காய் 44 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 42 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 36 ரூபாய், வெண்டைக்காய் 38 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்காங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 115 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், பூஷவரை 70 ரூபாய், கேரட் 65 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 130 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தாதக்காப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக மார்ட்டின் காட்டுஞ்சருடைய மிட்டா மிராசு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரவே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: மின்சாரம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயங்க. அது பற்றின ஒரு அப்படி தான் வந்திருக்குது. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் பேசிகிட்டு இருக்கேன். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்முடைய சேலத்தில் சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. என்னென்ன இடங்கள் அப்படின்னா, மல்லூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்துருக்கிற காரணத்தினால மல்லூர் நகர், பனவரத்துப்பட்டி, கம்மாளப்பட்டி, பாறப்பட்டி, உண்டியூர், கீரனூர் வலசு, கீரனூர், குமாரபாளையம், புன்பாரப்பட்டி, ஆனந்தகவுண்டம்பாளையம், அத்தனூர், பழந்தின்னிப்பட்டி, அளவாய்ப்பட்டி, வெண்ணந்தூர், நடுப்பட்டி, நாச்சிப்பட்டி, மின்னக்கல், ஜல்லூத்துப்பட்டி, தேங்கல்பாளையம், கரடியானூர், அண்ணாமலைப்பட்டி, தாளம்பாளையம், உடுப்பத்தான் புதூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தும்பிப்பாடி துணைமின் நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால மேல்காமாண்டப்பட்டி, ஓமலூர் நகர், தொட்டம்பட்டி, தும்பிப்பாடி, தின்னப்பட்டி, கோட்டாங்கல்லூர், ஓலைப்பட்டி, கருப்பணம்பட்டி, காமலாபுரம், சிக்கனம்பட்டி, பண்ணப்பட்டி, பூசாரிப்பட்டி, கொங்குப்பட்டி, பெரிய சாத்தப்பாடி, பெரிய கட்டப்பெரியாம்பட்டி, பல்பாக்கி, குண்டுக்கல், காமாண்டப்பட்டி, பெரியாம்பட்டி, பும்மியம்பட்டி, செம்மாண்டப்பட்டி, சிந்தாமணியூர், பஞ்சுகாளிப்பட்டி, தாராபுரம், சின்னதிருப்பதி, சின்ன சாத்தப்பாடி, ஊமாரமங்கலம், புக்கம்பட்டி, செம்மனூர், தீவட்டிப்பட்டி, உம்பிலிகட்டி, அதுக்கப்புறமா காருவள்ளி, பெரியப்பட்டி, மரக்கோட்டை, கொட்டாலூர், கஞ்சநாயக்கன்பட்டி, அரங்கனூர், பச்சனம்பட்டி, எம்என்பட்டி, வாலதாசம்பட்டி, கூகுட்டப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால எடப்பாடி நகரம், விஎன்பாளையம், ஆவணியூர், வேம்பநேரி, தாதாபுரம், மலையனூர், வேலம்மா வலசு, வீரப்பம்பாளையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எட்டிக்குட்டைமேடு துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால பாச்சாலியூர், செங்காடு, மோட்டூர், கன்னியாம்பட்டி, நத்தக்காடு, வேலாயுத கரடு, புதுப்பாளையம், இந்த பகுதியில் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அசோக் சரணுடைய அடி ராத்தின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, ஒவ்வொரு நாளுமே தங்கத்தோடைய விலையில் என்னென்ன விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி கேட்குறதுக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இதுக்கு நான் வந்துட்டு எப்படிப்பா சோஷியல் மீடியாவுக்கு நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி தங்கத்தோடைய விலை தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு நாள் குறையுது, ஒரு நாள் வந்துட்டு அதிகமாகுது, அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமே வந்துட்டு இப்போ அதிகமாகிடுச்சு. அந்த வகையில் இப்போது தங்கத்தோடைய விலை 480 ரூபாய் வந்துட்டு அதிகமாகி இருக்குது அப்படி மாதிரியான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. தமிழகத்தில் நேற்று ஆபரண தங்கத்துடைய விலை பவுனுக்கு 480 ரூபாய், வெள்ளியோடைய விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் வரைக்குமே அதிகமாகி இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,750 ரூபாய்க்கும் பவுனுக்கு 118,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 285 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 60 ரூபாய் அதிகமாகி 14,810 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 480 ரூபாய் அதிகமாகி 118,480 ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 5 ரூபாய் வந்துட்டு அதிகமாகி 290 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகமாகி 2,90,00,000 ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 லட்சத்துக்கு வரப்போகுது, இன்னும் ஒரு 10,000 தான் கம்மி வந்துருச்சு அப்படின்னா வெள்ளியோட விலை 3 லட்சத்துக்கு வந்துட்டு தாண்டிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம சேலத்தில் அந்த அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் விற்பனையாகிட்டு இருக்குது. நம்ம சேலத்தில் தங்கம் வெள்ளி அதே நேரத்தில் முட்டையோடைய விலை எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,660 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 117,280 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 285 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,85,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோட விலை 5.60 காசுகளாக தான் இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி முட்டையோட விலை கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி 5.60 காசுகள் அப்படி மாதிரி விற்பனையாகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் தான் வந்துட்டு அதே நிலவரத்தில் தான் வந்துட்டு இப்போ வரைக்குமே இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோட விலை எப்படி இருக்க போகுது, அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக ஜெகதீஷோடைய அடிக்கல்லிய சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் வேலூர்லேருந்து ஒரு சில நகரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு மொத்தமாக 18 நகரங்களில் வெயிலுடைய தாக்கம் 100 டிகிரிக்கு மேலே வந்துட்டு போயிட்டு இருந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்துருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதுபடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கியில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்குது. மத்திய வங்கக்கடலிருந்து தமிழகம் வரைக்குமே தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டு வந்துட்டு இருக்குது. இதோடைய காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை, திருச்சி, சேலம், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் நாளைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் வெப்பநிலை இயல்பு ஒட்டி தான் காணப்படும். அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் வர 25ஆம் தேதி வரைக்குமே அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேலத்தில் வெயிலுடைய தாக்கமே 100 டிகிரிக்கு மேலே இருக்குது, கனமழையுமே வந்துட்டு பெய்ய போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நாள் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் மேட்டூருடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 78.95 அடியாகவும் நீரிருப்பு 40.91 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1258 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்தை விட நீர் திறப்பு கம்மியாக தான் இருக்குது. நீர் திறப்பு கம்மியாகவும் நீர் வரத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து மற்றும் நீர் திறப்பு இப்படி இருக்க போகுது, கம்மியாக போகுதா அதிகமாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தில் தில்லி போடைய வாண்டட் வைட் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வந்துட்டு ரெடியாக வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, கோடை விடுமுறைக்காக சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கோடை விடுமுறையில பயணிகளுடைய கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்காக சேலம் வழியா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி போத்தனூர் டு கரக்பூர் சிறப்பு வர ரயில் மே மாதம் 23ஆம் தேதி, அதாவது நாளையிலிருந்து 30 ஜூன், அதுக்கப்புறமா 6 ஆகிய சனிக்கிழமை நைட்டு 11 மணிக்கு புறப்பட்டு திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, ரேணிகுண்டா வழியாக திங்கட்கிழமை மதியம் 12:30 மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய கரக்பூரை அடையும் அப்படின்னும், கரக்பூர் டு ஈரோடு சிறப்பு வர ரயில் வர 25ஆம் தேதி ஜூன் மாதம் 1-8 ஆகிய திங்கட்கிழமை நாட்களில் மதியம் 3:30 கிளம்பி ரேணிகுண்டா, காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம் வழியாக புதன்கிழமை அதிகாலை 3:45 ஈரோட்டை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெங்களூரு டு தென்காசி சிறப்பு ரயில் வர 24ஆம் தேதி நைட்டு 11:20 புறப்பட்டு ஓசூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் வழியாக அடுத்த நாள் மதியம் 1 மணிக்கு தென்காசியை அடையும் அப்படின்னும், செங்கோட்டை டு பெங்களூரு சிறப்பு ரயில் வர 25ஆம் தேதி நைட்டு 11:00 கிளம்பி தென்காசி, கடையநல்லூர், சங்கரன் கோயில், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம் வழியாக அடுத்த நாள் மதியம் 1 மணிக்கு பெங்களூருவை அடையும் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி, முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை இந்த பகுதியில் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை வெளியே போகிறீங்க அப்படின்னா வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுப்போங்க. அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, உலகிலேயே மிகச்சிறிய பறவை எது, உலகிலேயே மிகச்சிறிய பறவை எது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னன்னா 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததான் மார்டின் காட்டுச்சோட சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ மின்சாரத்தை நம்ம சேமிக்க ஆரம்பிச்சா தான் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல மின்சாரத்துடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு அது ரொம்ப வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் பேசிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்தியா நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து இப்போ உங்களுக்காகவே நம்ம சேலத்தில் வந்துட்டு இன்னைக்கு என்னென்ன இடங்கள் வந்து மின்தடை, இன்னும் சில இடங்கள் வந்துட்டு மின்தடை ஏற்பட போகுது, அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக வந்துருக்கேன். இப்போ ஜலகண்டாபுரம் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணி நடந்த காரணத்தினால சவரியூர், ராமகவுண்டனூர், அம்மாசையூர், கோபாலபுரம், சமத்துவபுரம், சத்யா நகர், மேட்டுத்தெரு, பெத்தான்வளவு, பெருமாள் கோயில், மலையமான் ஒரு பகுதி, இந்த பகுதி எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செலவடை துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் இருக்கிறதுனால பூசாரியூர், எலவம்பட்டி, தாடிக்காரம்பட்டி, கரட்டுக்காடு, எல்லானூர், பனிக்காரனூர், அதுக்கப்புறமா முனியம்பட்டி, நத்திக்காட்டானூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூலாம்பட்டி துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால பூலாம்பட்டி, கூடக்கல், குப்பனூர், பில்லுக்குறிச்சி, வன்னியர் நகர், வளையசெட்டியூர், கள்ளுக்கடை, சித்தூர், வெடிக்காரம்பாளையம், குஞ்சாம்பாளையம், வில்லரிவெல்லி, கள்ளப்பாளையம், நெடுங்குளம், கோனேரிப்பட்டி, கல்வடங்கம், பூமணியூர், பொன்னம்பாளையம், புதுப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தும்பல் துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால தும்பல், பீமன் பாளையம், பாப்பநாயக்கன்பட்டி, மூலப்பாடி, ஏழுப்புள்ளி, மேட்டுக்காடு, பழப்பண்ணை, பகுடுப்பட்டு, சூளாங்குறிச்சி, ராக்கோடு, சேத்தூர், மன்னூர், கரிய கோயில், அடியனூர், ஆரம்பூண்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா கமலிஸ்ரீ வந்துட்டு கேஆர் தோப்பூர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கே கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கமலிஸ்ரீ. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தனானே நானி சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: வருவேன் என்று நினைத்தாயோ?
1: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
2: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
3: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
3: ஏய் நானும் வரனே.
1: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
2: கண்டிஷனா?
1: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
3: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
1: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
4: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி இன்னொரு சில இடங்களிலுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. அது என்னென்ன இடங்கள் அப்படிங்கன்னா, இப்போ வேம்படித்தாளம் துணைமை நிலத்தில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால நடுவநேரி காட்டூர், தெற்குமேடு, பூசாரியூர், திருவள்ளிப்பட்டி, காக்காப்பாளையம், மகுடஞ்சாவடி, கூடலூர், தேவாரம்பாளையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மின்னாம்பள்ளி துணைமின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்துகிற காரணத்தினால அனுப்பூர், பூசாரிப்பட்டி, அக்ரஹாரம், எஸ்என் மங்கலம், ஏஎன் மங்கலம், நீர்முள்ளிக்குட்டை, கூட்டாத்துப்பட்டி, கோலாத்துக்கோம்பை, ராசாப்பட்டினம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் மட்டும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 12 மணி தான் வரும். ஸோ அதனால் டக்கு டக்குன்னு உங்களோட வேலை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ கூகுள் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதோடைய செயலிகள் எல்லாமே இருக்கு இல்லையா, கூகுள் மேப்பாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு கூகுள் பே, அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கூகுளோடைய ஆப்ஸு. அந்த ஆப்ஸோடைய மேம்பட்ட புது வடிவமைப்பை வந்து பயனர்களுடைய கவனத்தை இப்போது வந்துட்டு வெகுவாக ஈர்த்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு எல்லாருக்குமே இந்த அப்டேட் கிடைக்கும் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த ஆப்போடைய ஐகானிக்ஸில் இருக்கு இல்லையா, அந்த ஐகானிக்ஸ் எல்லாம் வந்துட்டு புது டிசைனில் வந்துட்டு மாற்றிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வந்துருக்குது யங்ஸ்டர் மத்தியில். அதனால் இது வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு நடைமுறைக்கு வரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி கூட பார்க்கக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க. திவாகரனா அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் கொண்டு செய்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இப்போது அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம்குற நிகழ்ச்சி ஒரு தலைப்பு என்னென்னா, வாழ்க்கையில் பணம் முக்கியமாக மன நிம்மதி முக்கியமாக, வாழ்க்கையில் பணம் முக்கியமாக மன நிம்மதி முக்கியமாக அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்ய ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் இஞ்சியுடைய காம்போவில் அழகில்லா அழகிலே பாட்டு, அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம சேலத்துலக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன நாள் அப்படின்னா மே 22 இன்னையிலேருந்து 49வது கோடை விழா வந்துட்டு ஏற்காட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னையிலேருந்து வந்துட்டு கடந்த ஒரு 6 நாட்களுக்கு வந்துட்டு நடக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஏற்காட்டில் வந்துட்டு அண்ணா பூங்காவில் இருக்கக்கூடிய இந்த கோடை விழா கண்காட்சியை வந்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்துட்டு 11 மணிக்கு வந்துட்டு தொடங்கி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை எடுத்து சுற்றுலா கலை பண்பாட்டு துறைகள் சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் வந்துட்டு நடக்கிறது. மாவட்ட விளையாட்டுத்துறை சார்பில் ஆண்கள் பெண்களுக்கு மலையேற்றம் நடக்க இருக்குது. நாளைக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை சார்பில் ஏற்காடு கலையரங்கத்தில் குழந்தைகளுக்கான இளந்தளிர் நடைப்போட்டி, அதுக்கப்புறமா யானை சவாரி, அடுப்பில்லா சமையல், நடைவண்டி, உப்பு மூட்டை தூக்குதல், தவிழும் குழந்தை, ஸ்பூன் வித்தை, அதுக்கப்புறம் ஸ்பூன் வித் லெமனு, அதுக்கப்புறமா வந்துட்டு பலூன் உடைத்தல், இதே மாதிரியான போட்டிகள் எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி மே 24ஆம் தேதி செல்லப்பிராணிகள் நாய்கள் கண்காட்சி, அதுக்கப்புறமா போட்டிகள் இது எல்லாமே நடக்க போகுது. மே 25ஆம் தேதி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கால்பந்து மற்றும் கைபந்து போட்டிகள் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி மே 26ஆம் தேதி பத்திரிகையாளர்களுக்கு கிரிக்கெட் போட்டி, பெண்களுக்கு கைபந்து, குண்டு எறிதல், த்ரோபால் போட்டிகள் நடக்க இருக்குது. மே 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மே 28ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு நிறைவு விழா நடக்க போகுது அப்படின் மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதில் பல்வேறு போட்டிகளில் ஜெயிச்சவங்களுக்கு வந்துட்டு பரிசுகளுமே வழங்கப்பட இருக்குது அப்படின் மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நிகழ்ச்சி நிலை பயங்கரமாக நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே போயிட்டு கலந்துக்கோங்க. முக்கியமாக அங்கே போகிறீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஆனந்தன். அவங்க வந்துட்டு ஓமலூர் பகுதியிலேருந்து நாளைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஆனந்தன். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸ் உள்ள வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நிலை என்னான 9787770107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன உங்க

0: அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட நிலை எண்ணுக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ 9787070378 அப்படிங்கிற நம்பருக்கு மறக்காம பதிவு பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உலகின் மிகச்சிறிய பறவை எது, உலகிலேயே மிகச்சிறிய பறவை எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஹம்மிங் பேர்டு. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், புனிதவதி அக்கா வந்துட்டு எம் பள்ளப்பட்டி பகுதியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியிலேருந்தும், துர்காதேவி அக்கா திருச்சியிலேருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியிலேருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லக்ஷிகா, காவியா, மாரிமுத்து, தனேஷ், தர்னிஷா, தினேஷ் இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இதே மாதிரியே வந்துட்டு நீங்களுமே நம்ம நிகழ்ச்சிக்கு, இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா போபாய்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு வரலாம் வந்துட்டேன். இந்த வாக்கர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த விளையாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளா, சுத்தலான நாளா, வேற லெவல் நாளா போகணும்னு சொல்லிக்கிறேன். எல்லோருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி மார்னிங். அவ்வளோதான் வந்துருச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, நாளானி ஞாயிற்றுக்கிழமை, ஒரே ஜாலி தான், அடுத்த ரெண்டு நாள் லீவு அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்காட்டில் வந்து மலர் கண்காட்சி போட்டிருக்காங்க. இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே வண்டி எடுத்து ஏற்காட்டுக்கு விட்டிங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் டீமும் அங்கே தான் இருப்பாங்க. போய் ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். என்ன சொல்கிறீங்க, போவோமா? ஏற்காட்டு யாராவது போகிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே முன்னாடி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. போகிறப்ப பார்த்து சேஃபாக போங்க, சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. அங்கே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அந்த அழகான கண்காட்சியெலாம் ரசித்து முடிச்சுட்டு சேஃபாக வந்துடுங்க. இதை வந்து இன்றைக்கி உங்கள் காதில் போடணும்னு நினச்சேன், போட்டுட்டேன். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாடுறதுக்காக என்ன விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? இன்றைக்கும் வந்து ஒரு வார்த்தை விளையாட்டு தான் விளையாட போகிறோம். இந்த வார்த்தை விளையாட்டு எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு எழுத்து சொல்லுவேன், ஒரு எழுத்து சொல்லுவேன், ஒரு எழுத்தில் ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்தில் முடிக்கணும், அந்த மாதிரி ரெண்டு எழுத்து சொல்லுவேன். அந்த மாதிரி ரெண்டு எழுத்து சொல்லுவேன். அந்த ரெண்டு எழுத்தை வச்சு என்கிட்ட மூணு வார்த்தை டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும், ஓகேவா? இதுதான் அன்றைக்கான விளையாட்டாக விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா திவாகர் என் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துலேருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கவேல் என்ன, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் மாணிக்கம். நான் எப்படி ஆரம்பிச்சிருக்கேன் நாள் உங்களுக்கு?
2: நல்லா ஆரம்பிச்சிருக்கேன்.
1: அங்கே மழையா?
2: இல்லை இல்லைங்க, மழை
1: இல்லை. சரி சரிங்க. நான் நேற்றுலாம் இங்கே சம மழை நைட்டு.
2: ஒன்னு கம்பம் ரெண்டே
1: டக்கு டக்குன்னு சொல்லணும். இன்னும் ஒன்றே ஒன்று, மிளகாய் கடிச்சா ஒரு மாதிரி சுவை தரும்.
2: காரம்.
1: அப்படி கரெக்டாக பிடிச்சிங்க பார்த்தீங்க. சூப்பரான மாணிக்கம்ண்ணா, சமையல் நீங்கள். நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துலேருந்து நம்ம மாணிக்கம்ண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டார், ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியா நல்ல உள்ளங்களே, நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா அது வாக்கர் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து உங்களுக்காக அருமையான சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டை கேட்டு வந்தீங்கன்னா திரும்ப நம்ம இந்த விளையாட்டை ஜாலியாக விளையாடலாம். கால் பண்ணுங்கள். 9787707078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கர் கூட விளையாடலாம். வார்த்தை விளையாட்டை இப்போ உங்களுக்காக அருமையான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனாகம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாலாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு வார்த்தை ஒன்று எழுத்து ரெண்டு எழுத்து சொல்லுவேன். ஒரு எழுத்து வச்சு வார்த்தை ஆரம்பித்து இன்னொரு எழுத்தை வச்சு வார்த்தை முடிக்கணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்குறேன் கூட நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுவீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சொன்ன இப்போ வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: நான்
1: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நேத்து
1: பயங்கரமா செட் ஆகுது. விளையாண்டுட்டு சொல்லவா?
2: சொல்லுங்க.
1: உங்ககிட்ட நான் ரெண்டு எழுத்து சொல்லுவோம். ஒரு எழுத்து வச்சு ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்து வச்சு வார்த்தை முடிக்கணும். அண்ணாமலை படம் நினைக்கிறேன். அப்ப வந்து ரஜினி வந்து அவர்கிட்ட பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவார்ல, அசோக் இந்த டேட் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. அதுக்கு பேர் வந்து அதோட பேர் வந்து ஒன்னு சொல்லுவாங்க, சாலதா ஆரம்பிக்கும் அதோட பேர்.
2: சந்தித்தல்.
1: ஓகே, சந்தித்தல் வந்துருச்சு ஒன்னு. ஆனா நான் சொன்னது கிடையாது. அடுத்து தீ மூட்டி, அந்த தீ அணைஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒண்ணு கிடைக்கும், அதுக்கு பேர் ஒன்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னும் ஒன்னு
2: ஒன்னு,
1: இந்த வாட்டர் தீம் பார்க்ல எல்லாம் வந்து இருக்கும்.
2: காட்பாடியிலிருந்து
1: நம்ம சந்திரசேகரனா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டா ரொம்ப நன்றி. நம்ம கூட விளையாண்டுட்டு இப்போ உங்களுக்காக மக்களே அடிக்கல்லி அப்படிங்கிற பாட்டு தான். அந்த வேலை இருக்க பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கி அந்த வார்த்தை விளையாட்ட பாடலுக்கு பிறகு விளையாடுவோம். தொடர்ந்து நெஞ்சிருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
6: வாகை சூடவா.
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பம் எழுத்துல ஒரு எழுத்து சொல்லுவேன், முடிவுகிற எழுத்து ஒரு எழுத்து சொல்லுவேன், நீங்க மூணு வார்த்தையை அதை வச்சு என்கிட்ட சொல்லணும். இதுதான் என விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம் மைடியர் மக்களை. இந்த ஒரு அற்புதமான விளையாட்டில் நீங்க விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன். கொடுத்து ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. ஒரு நல்ல பாட்டுங்க அது. அந்த பாட்டெலாம் கேட்டிங்கன்னா அந்த பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பாட்டுக்கு ஓட் பண்ணுங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். யாராவது ஓட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை நீங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் திவாக, மேட்டுப்பாளையத்திலேருந்து நாகராஜன்.
7: நாகராஜன் அண்ணா எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கும் திவாகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: அருமையா இருக்கேன், நான் சூப்பரா இருக்கேன்.
8: நான் நல்லா, ரொம்ப நன்றி.
7: ஆமாங்கண்ணா, உங்களுக்கான எழுத்து ஆரம்ப எழுத்து தா. தாத்தா சொல்றோம்ல, தாத்தா. ஆரம்ப எழுத்து. முடிவு எழுத்து இல். இல் அப்படிங்கிற ஓசையில வந்தா போதும். இந்த இல் அந்த இல்லன்னு இல்ல, இல் அப்படிங்கிற ஓசையில. தபால் நிலையத்துல இது வந்து அதிகமா பயன்படுத்தும். நானே சொல்லிட்டேனா, சரி ஓகே விடுங்க. ஆமா, கதவுல இருக்கும் இது.
8: கதவுல
7: மேட்டுப்பாளையம்ல இருந்து நம்ம நாகராஜ் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் கிழ்ச்சிகளிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம சோனா எஃப்எம்ல பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.
9: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசா தெரியுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. வந்துட்டு இருக்கேன், உன்ன பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, மூச்சு காத்து சுவாசிக்க வந்துட்டு இருக்க. காத்திரு காதலோடு ஒரு ரைடுக்கு.

இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன. லெட்ஸ் கோ.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டுன்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களே, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு ரெண்டு எழுத்து சொல்லுவேன்னா, அந்த ரெண்டு எழுத்தில் ஒரு எழுத்தை வச்சு வார்த்தை ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்தை வச்சு வார்த்தை முடிக்கணும். இந்த மாதிரி மூணு எழுத்துக்களை டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். மூணு எழுத்துக்கள் இல்லை வார்த்தைகளை. இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு இணைந்திருக்காங்க. உங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க. வெண்பா இந்திரன். நீங்க இருந்து பேசுறீங்க?
2: கரூர் டிஸ்ட்ரிக்ட்.
1: கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறீங்க. வெண்பா இந்திரன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே வெண்பா இந்திரன், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா? விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான எழுத்து கா. கா இருக்குல்ல, கா கா கா இருக்குல்ல, அந்த கா. இல், இல்லில் முடிகிற மாதிரி மூணு வார்த்தைகள். எந்த இல்லை வேணாலும் போட்டுக்கலாம். கால ஆரம்பிச்சு இல்லில் முடிகிற மாதிரி மூணு வார்த்தைகளை சொல்லுங்க.
2: என்னது
1: புரியல?
2: ஹலோ,
1: ஹலோ, ஆ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. காதல். ஓகே சூப்பர், காதல். அடுத்து கடல். ஓகே, இன்னும் ஒன்னே ஒன்று, கால். அற்புதமாக எல்லாம் நீங்கள் வெண்பாவா இன்பாவா? வெண்பா இந்திரன், அற்புதமாக சூப்பர், நன்றி நன்றி. கரூர்ல இருந்து வெண்பா இந்திரன் கால் பண்ணி அழகா விளையாண்டாங்க, சூப்பர். இந்த மாதிரிலாம் குட்டி குழந்தைக்கு கால் பண்ணி விளையாடுறப்பையும் கேட்கறதுக்கு அழகா இருக்கு. சின்ன குழந்தையோட வாய்ஸ் கேட்டப்ப ஒரே புத்துணர்ச்சியா இருக்கு எனக்கு. இது நானும் ஒரு சின்ன குழந்தையாவே மாறிட்ட மக்களே. நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும், இந்த சின்ன குழந்தை கூட விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணீங்கன்னா இது வாக்கிய கூட ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடலாம். இதனை தொடர்ந்து உங்களுக்காக மதுரா மல்லி அப்படிங்கிற பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. மதுரா மல்லி பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு இருங்க. அப்படியே அந்த பாட்டு பிடிச்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு நேர் கூட நம்ம இந்த விளையாட்டை மீண்டும் தொடரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிந்திருக்கீங்க. அது வாக்கரனுடன்

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன். மக்களே, இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாங்க நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட ரெண்டு எழுத்து கொடுப்பேன், அந்த ரெண்டு எழுத்துல ஒரு எழுத்தை வச்சு வார்த்தையை ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்தை வச்சு வார்த்தையை முடிக்கணும். இது அன்னைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன், கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்கு ஒரு சிறப்பான காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: இன்பா
1: இந்திரன். அப்ப இதுக்கு முன்னாடி பேசினது உங்க தங்கச்சி வெண்பா இந்திரன்.
2: ஆமா,
1: ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க இன்பா வெண்பா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்,
1: சூப்பர். ஓகே இன்பா இந்திரன், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்
2: தெரியுமா? தெரியும்.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை எழுத்துக்களை கேட்டறவா? உங்களுக்கான முதல் எழுத்து தா. தாத்தா, தாத்தா, தாத்தா சொல்றோம்ல, தாத்தாவுக்கு தா. ஓகே, தாள ஆரம்பிச்சு எம், எம்ல முடியற மாதிரி பழம், பழம்ல வர எம்ல முடியற மாதிரி மூணு வார்த்தைகள் சொல்லுங்க.
2: தடம்,
1: தடம், சூப்பர். இன்னும் ரெண்டு. ரேடியோ கேட்டே பேசாதீங்கம்மா, லேட் ஆயிடும், அப்புறம் அவுட் ஆயிடுவீங்க. தடம் மட்டும் தான் சொல்லிருக்கீங்க. ஓகே, டைம் போயிட்டே இருக்கு, டைம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம் சொல்லணும். லேட்டுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க லேட் அப்படின்னு.

இடத்துக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, தாமதம். சூப்பர், ஓகே சூப்பர். இன்னொன்னு, ஒன்னே ஒன்னு, ஒரு ஆர்னமெண்ட், ஒரு உலோகம். இது ஆர்னமெண்ட், இது ரேட் அதிகம். நம்ம வீட்டில் இருக்க நிறைய பேருக்கு பிடிக்கும், முக்கியமாக பெண்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்னமெண்ட். கழுத்தில் போட்டுப்பாங்க, கையில் போட்டுப்பாங்க. தங்கம். சூப்பர், தங்கம். தங்கமே சூப்பராக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி, அருமையாக விளையாண்டிங்க இன்பாய்ந்திரன், ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. பயணியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திரங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேனுடன் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு வார்த்தை விளையாடுதா விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கரேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திரங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: என்னப்பா அதுக்குள்ள ஒரு மணி நேரம் டக்குன்னு போயிடுச்சேப்பா அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க மக்களே, அதுக்கு தான் வாகை சுடுவாள் இன்னொரு ஒரு மணி நேரம் சேர்த்து வச்சுருக்கோம். 10-11 மணி வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி விளையாடணும். விளையாடலாம் 9-7-8-7-7-0-107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வாக்கரையும் கூட விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த வார்த்தை விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9-7-8-7-7-0-107-8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: மாதிரி
1: அருமையாளி முதல் வார்த்தை சொல்லிட்டாங்க டக்குன்னு, அடுத்த வார்த்தை சொல்றப்ப ஒரு யுகமே டைம் எடுத்துக்கிட்டாங்க. திரும்ப டக்கு டக்குன்னு அடுத்த ரெண்டு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாங்க. எப்படி டக்குன்னு சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்களா, இல்லை யோசிச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்களா? ஒன்றுமே அக்கா எப்பயுமே சூப்பராக விளாடுவாங்க, அதே மாதிரி தான் இன்றைக்கும் அற்புதமாக விளையாண்டுருக்கீங்கக்கா. மக்களை நீங்களும் இதே போலவே விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9-7-8-7-7-0-107-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன், கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டை கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம் வானொலியில்.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குறவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாரில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ரெண்டு எழுத்து சொல்லுவேன், ஒரு எழுத்து வச்சு வார்த்தையை ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்து வச்சு வார்த்தையை முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு மூணு வார்த்தையை டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இதனை தொடர்ந்து இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் பாஸ்கரண்ணா, இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சூப்பர் அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம்
6: தெரியுமா?
2: ஆமாங்க, விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான எழுத்து சா. சால ஆரம்பிச்சு இம்முல முடியணும், மூணு வார்த்தைகள். அண்ணா ஹலோ, பாஸ்கர் அண்ணா கேக்குதுங்களா? ஹலோ, சூப்பர். என்னண்ணா டக்கு டக்குன்னு சொல்லிட்டியா? சூப்பர் சூப்பர். அப்படியா, சரி அப்ப நான் உங்களுக்கு வேற கொடுக்குறேன். அதே சால் ஆரம்பிச்சு இல்ல முடியற மாதிரி மூணு வார்த்தைகள். அப்படிங்களா, சரி சந்திரசேகர் கொடுத்த அதே குழு உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இது வந்து ஒரு நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டியில இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சவால். ஓகே, ஓகே. அடுத்து வந்து நெருப்பு எரிஞ்சு போய் அணைஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்.
6: இன்னொன்னு,
2: இது வந்து எப்படி சொல்றது, இந்த பெரிய பெரிய பூங்காக்கள்லாம் இது வச்சிருப்பாங்க விளையாட்டுக்காக. பெரிய பெரிய பூங்கா, பூங்கால வாட்டர் தீம் பார்க்ல தான் வச்சிருப்பாங்க. மேல இருந்து ஜொயின் வரும். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பாக்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டு இருக்கேன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
6: வாகை சூடவா.
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? உங்ககிட்ட நான் வந்து ஒரு ரெண்டு எழுத்து சொல்லுவேன். ஒரு எழுத்து வச்சு வார்த்தை ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்து வச்சு வார்த்தை முடிக்கணும். அந்த விளையாட்டு தான் அன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-70-107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா இது வாக்கரையும் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேயர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் திவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிராசாம்பாளை கோவிந்தசாமிங்க.
7: கோவிந்தசாமினா எப்படி இருக்கீங்க?
8: அனைவரும் நலமா இருக்காங்களா?
7: எல்லாருமே அருமையா இருக்காங்க. நான் எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. நம்ம ஊர்ல மலையா நேத்து?
8: நேத்து மழை இல்லைங்க, இந்த 4 நாளைக்கு முன்னாடி பேசுது,
7: அவ்வளவுதாங்க. சரிங்கண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
8: சரிங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அதுல ஆரம்பிக்கணும். ஒரு வார்த்தையில ஒரு எழுத்து சொல்லுவீங்க, அதுல
7: முடிக்கணும்.
8: டக்குன்னு விளையாடணும்.
7: டக்கு டக்குன்னு விளையாடணும். விளையாண்டுருவோமா?
8: விளையாடலாங்க.
7: ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து கா. காகம், கா. சரிங்களா? கால ஆரம்பிச்சு இன்னுல முடியணும். இன்னு இன்னு மண் இன்னு இருக்குல்ல, அந்த இன்னுல முடியணும்.
8: கருங்கல்
7: இல்ல இல்ல, இன்னு மான், மானுக்கு இன்னு வருது இல்ல, அந்த இன்னு
8: வருதா? கருப்பன்,
7: கருப்பன். நம்ம முகத்துல இருக்க ஒரு சூப்பர். இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். நம்ம முகத்துல இருக்க ஒரு உறுப்போட பெயர் இது. இதை பயன்படுத்தி நம்மளால பார்க்க முடியும் மற்ற பொருட்களை. சூப்பர் சூப்பர் அண்ணா, சூப்பர். அருமையா விளையாண்டு ரொம்ப நன்றி அண்ணா.
8: நன்றி.
7: கோயின்சாமி அண்ணா கொடுமுடியில இருந்து கால் பண்ணி அற்புதமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரின் உடனே உங்களுக்காக அருமையான பாடலும் நான் திவே மக்களை பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். இன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ரெண்டு எழுத்து சொல்லுவேன். ஒரு எழுத்தை வச்சு வார்த்தை ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்தை வச்சு வார்த்தையை முடிக்கணும். இந்த மாதிரி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மூணு வார்த்தையை நீங்கள் சொல்லணும் நான் கேட்ட உடனே. இது அன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு நான் சொன்ன மாதிரி 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது.

0: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம்பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏய், ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம்.
0: சரி, எங்க எப்ப நடக்குது? பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்காபாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா FM தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: சூப்பர், சென்றுவா ஸ்வேதா, வென்றுவா.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்றைக்கி வாகை சுடுவாள் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட 2 எழுத்துக்கள் கொடுக்கப்படும், அதில் 1 எழுத்தை வச்சு வார்த்தை ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்தை வச்சு வார்த்தையை முடிக்கணும். இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா இது வாக்கரன் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, யாராவது கால் பண்ணணும்னு சொன்னால் உடனே கால் பண்ணுங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ வீரிலே கலந்தவள் அப்படிங்கிற சாந்தகுமாரோட சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை. பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் கஸ்தூரி. நான் எப்படி இருக்கீங்க நீங்க?
7: நானும் நல்லா இருக்கேன். மழை பெஞ்சதுங்களா?
6: நேத்து மழைங்க அண்ணா, நேத்து நைட்டு மழை பெஞ்சது.
7: பரவாயில்லைங்க, எங்களுக்கெல்லாம் மழை இல்லைங்க, காத்து மேக ஆரம்பிச்சிட்டு.
6: ஓகே ஓகே ஓகேண்ணா. சரிங்க கஸ்தூரி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம்
7: தெரியுமா? வார்த்தை விளையாட்டு.
6: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
7: விளையாடுவோம்.
6: ஓகே ஓகேண்ணா. உங்களுக்கான எழுத்து கூ. கூல ஆரம்பிச்சு இல்லுல முடியற மாதிரி, இல்லோட ஓசையில முடியற மாதிரி 3 வார்த்தைகள். ஆமா, இல்லு
7: கூல ஆரம்பிச்சு இல்லுல முடிக்கணுங்களா? கும்பல்.
6: கும்பல், சூப்பர். இன்னும் 2.
7: குருக்கள்.
6: குருக்கள், ஓகே. இன்னும் 1-1. கடினமா
7: கேட்டனா?
6: சரி, அண்ணனுக்காக நானே ஒண்ணு சொல்லிடவா? குமரல்.
7: குமரல், அருமையான அருமையான.
6: சரி சரி, சூப்பரா இருக்கீங்க, ரொம்ப நன்றி கஸ்தூரி அண்ணா.
7: நன்றி.
6: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நம்ம கஸ்தூரி அண்ணன் கால் பண்ணி அற்புதமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு, சூப்பரா விளையாண்டீங்க.

மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரியனுடன். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் தான் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். விவசாயம் சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவெல்லாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த விளையாட்டோட பேர் தான் வார்த்தை விளையாட்டு. நிறைய நேர்கள் ரொம்ப உற்சாகமாக அற்புதமாக விளையாண்டுங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே மாதிரியே உங்களோட ஒத்துழைப்பு எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த ஒத்துழைப்பு தான் என்ன வந்து இன்னும் நல்லா மேம்படுத்த விடவும். அதனால் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாகை சுடுவாக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். இல்லை கால் பண்ணி கூட சொல்லலாம். அதே நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நானும் கிளம்புற மக்களே உங்களுக்காக அற்புதமான பாட்டெலாம் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது வாக்கர் ஃப்ரம் வாகை சுடவா. நன்றி மக்களே, டாட்டா மக்களே, பை பை.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா பிரதிநிதி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மீது
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரம் பஞ்சுகாளிப்பட்டி கிராமத்துல இருந்து கிருபாகரன் ஃபார்ம்ஸ்ல கிருபாகரன் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப எங்க பண்ணைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து கன்றுகளுக்கும் வந்து பாலை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள்னால வருங்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாடுகளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதே மாதிரி எல்லாரும் கண்ணுக்குட்டிகளுக்கு பால் கொடுக்க மாட்டாங்க. எங்க பண்ணைகள்ல கம்பல்சரி ஒரு கண்ணுக்குட்டி 40 கிலோ வெயிட் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் கம்பல்சரி குடிக்கணுங்க. பாலை கற மாட்டுல இருந்து நாங்க மிஷின்ல கறந்தாலும் தனியா பாட்டில் வச்சிருக்கோங்க, அதுல கொடுத்துறோம். இப்ப அதுக்கு தனியா சப்ளிமெண்ட்ஸ் வந்து டாப் அப் பண்றோம். ஏன்னா எங்க பண்ணைகள்ல பிறக்கிற கண்ணுக்குட்டி எங்களுக்கு அடுத்த 2 வருஷம் கழிச்சு எங்களுக்கே மாடா வருது. அதை நாங்க எந்த அளவுக்கு பிரீடிங்ல போக்கஸ் பண்றப்ப அதை குரோத்லயும் நாங்க போக்கஸ் பண்றோம். எல்லா காஃபுமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு அந்த பெருமுடின்னு சொல்லுவாங்க மாட்டு மேல, உங்களுக்கு எதுவுமே அது இருக்காதுன்னு ஷைனிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு நாங்க ப்ராப்பரா அந்தந்த அனிமலுக்கும் டயட் ஃபிரேம் பண்றாங்க. அதே மாதிரி பால் வாங்குறப்ப A1 A2 பாக்குறதுக்கு முன்னாடி பாக்டீரியா லோடு எவ்வளவு இருக்கு, அந்த பால் எந்த அளவுக்கு ஹைஜீனா வந்திருக்கு, அஃப்ளோடாக்சின் லெவல் எவ்வளவு இருக்கு, இதை வந்து நம்ம பார்த்து மக்கள் வாங்கணும். அப்பதான் நமக்கு நல்ல பால் கிடைக்குங்க. நம்ம A1 A2 அதுக்கப்புறம் தாங்க. எல்லாரும் பொறுமையா ஆரம்பிங்க. ரொம்ப அவசரப்பட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் சொல்றாங்கன்னு அவசரப்பட்டு ஆரம்பிக்காதீங்க. முதல்ல ஒரு கண்ணுக்குட்டி வாங்க. மில்கிங் பால் கறக்கிற மாடு வாங்காதீங்க. ஏன்னா பால் கறக்கிற மாட்டுல அது பால் கறக்கல அப்படின்னாலும் பிரச்சனை, கறந்தாலும் பிரச்சனை. அதனால அதுல போகாம கண்ணுக்குட்டியா வாங்க, கெடேரியா வாங்கி 1 வருஷம் வளங்க. அதுல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த அனிமல்ல சென ஊசி போட்டு அதை சென பண்ணி அதுல இருந்து பால் கறக்க கொண்டு வாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வந்து த்ரோ த 3 இயர்ஸ்ல கிடைக்கிறப்ப நீங்க சக்சஸ் ஆகிறது ஈஸியா இருக்கும். மாடு பண்ண ஆரம்பிக்கணும்னு உடனே போய் பால் எனக்கு அடுத்த நாளே இன்கம் வரணும் அப்படின்ட்டு பசுமாட்டா வாங்கிட்டு வராதிங்க. கண்ணுக்குட்டியிலிருந்து ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு வந்து லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கண்ணுக்குட்டி என்னைக்கு வளர்த்தி நம்ம சக்சஸ் ஆகிறோமோ அன்னைக்குதான் மாடுகளை நம்ம சக்சஸ் ஆக முடியும். எங்க பண்ணையிலேயே 25 மாடு இருக்கு, ஆனா கறக்கிற மாடு 10 தான் இருக்கு. ஏன்னா கண்ணுக்குட்டிகள் தான் அதிகமா இருக்கணும். எங்களோட போக்கஸ் குரோத் வந்து அங்க எங்களோட கண்ணுக்குட்டியிலிருந்து கொண்டு வரணும் அப்படின்றது.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மாட்டு பண்ணை இருக்கு இல்லைங்களா, அதை புதுசா யாராவது ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அதை புதுசா யாராவது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏ வர்ஷா, தேவி என்ன சேஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏ நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
6: என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நாங்க வந்து தோட்டக்கலை பயிர் அதே போல மானாவரி பயிர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே வந்து போட்டிருக்கோம். அது எந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: இது வேளாண்மை பயிரும் தோட்டக்கலை பயிர் ரெண்டு பேரும் பண்ணோம் மேடம். இதுல வந்து ராகி, தட்டைப்பயிறு, பச்சை பயிறு, உளுந்து இதெல்லாம் செய்வோம். மழை இல்லாம மேட்டாங்காட்டுலயே பண்றதுதான். ஆமாங்க, மேட்டாங்காட்டு பயிர் தான்.
8: தோட்டக்கலை பயிர் என்ன பண்றீங்க?
7: தோட்டக்கலை பயிர் தண்ணி விட்டு தான் பண்ணுவோம் மேடம். காய்கறி எல்லாம் வந்து மானாவரியில அதிகமா வரதில்ல, அதுக்கு அவசியம் தண்ணி தேவைப்படுது. அது வந்து தண்ணி விட்டு தான் செய்யணும். நம்ம தோட்டமும் இருக்கு, மானாவரி இருக்கு. மானாவரி பயிர் வந்து நாங்க ராகி பண்ணுவோம் மேடம். நான் வந்து மானாவரியில ராகி ஆடி மாசத்துல மானாவரி பயிரை சாகுபடி செய்வோம் மேடம். சாகுபடி பண்ணுவோங்க. ஆடியில செஞ்சோம்னா 100 நாள் வயசு, 100 நாள் அறுவடை வந்து கார்த்திகில ஆடியில் நட்டு கார்த்திகில அறுவடை பண்ணுவோங்க. அதே மாதிரி அவரையும் ஆடியில தான் போடுவோங்க. ஆடி அவரைக்கு வந்து 5 மாசம் வயசுங்க, ராகிக்கு வந்து 100 நாள். அவரைக்கு வந்து ஆடியில பயிர் வச்சோம்னா மானாவரியில தையில அறுவடை பண்ணுவோங்க. இது உளுந்து ஆடியில பண்ணணும்னா 75 நாள் 3 ஆடி ஆவணி புரட்டாசியில அறுவடை பண்ணுவோங்க. இது உளுந்து ஆவணியில பண்ணி ஐபசியில அறுவடை பண்ணுவோங்க, 75 நாள் வயசு. காடு பதப்படுத்துறது வந்து மாட்டு தொழு உரம், மாட்டு உரம் 1 ஏக்கருக்கு 4 டிராக்டருங்க 2 டன்னு போட்டு காட்ட ஒரு 4 சால் முடிஞ்சது 5 சால் உழவு செய்து 5 உழவுக்கு மேல கடைசி உழவுல ராகி விதைப்பங்க. விதைச்சு 20 நாள் கழிச்சு களை எடுத்து விடுவோங்க. களை எடுத்த பின்னாடி 30 நாளையில ஒரு உழவு அப்படியே கலப்பையில ஒரு உழவு ஓட்டி அந்த பயிர் நல்லா உடையிற மாதிரி பிரிச்சு பயிரை இடக்கவர்ச்சி பண்ணி விடுவோங்க. அதுக்கு மேற்படி சரியான மழை, நல்ல மழை அதுக்கு தகுந்த மாதிரி வந்தா 100 நாளையில அறுவடை ஆயிருங்க. 100 நாள் ஆடியில பண்ணோம்னா 100 நாள் 3.5 மாசத்துல அறுவடை செஞ்சிருவோம். அறுவடை வந்து மழை காலத்துல வந்து அறுவடைக்கு வரக்குள்ள கருத்து நினையாம பொறுக்கி படுதை போட்டு காயப்பட்டு 1 மாசம் பதப்படுத்தி வச்சு அப்புறமேல அதை டிராக்டர் மூலமா அடிச்சு வீட்டுக்கு மகசூல் வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க.
6: மானாவரி பயிர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது வந்து உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
9: Hey, hold on.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய முனைவர் மீனா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு பயிர்ல நோய் தாக்கிருச்சு அப்படின்னா என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: நோய் தாக்கிய பயிரிலிருந்து பூக்களும் காய்களும் எதுவும் உண்டாவதில்லை, அது ஒரு மலட்டு தன்மை போல் மாறிவிடும். அடுத்தபடியாக ஒரு நச்சரி நோய் இருக்கிறது, அதற்கு பேர் நிலக்கடலை ரோஜா இதழ் அடுக்கு என்று சொல்வார்கள். இதுவும் ஒரு வைரஸ் கிருமியால் ஏற்படுகின்ற ஒரு நோய். நோய் தாக்கிய பயிரின் இலைகள் சிறுத்து, கிளைகள் குட்டையாகவும் சிறுத்தும் நேராக நிமிர்ந்தும் காணப்படும். இலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நெளிந்த மாதிரியும் திரிந்த மாதிரியும், அதாவது செடி முழுவதும் ஒரே குத்தாக ஒரு புதர் போல் காட்சியளிக்கும். செடியோட இலைகள் எல்லாம் நெருக்கமாக காணப்படுவதால் இதற்கு ரோஜா இதழ் அடுக்கு நோய் என கூறப்படும். இந்த நோய் பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டுவதன் மூலமாகவும், அதற்கான ஒரு வெக்டார் என்று சொல்வோம், அந்த நோயை பரப்பக்கூடிய வெக்டார் வந்து ஒரு அஸ்வினி ஏபிஸ் கிராசிவோரா அப்படின்ற ஒரு பூச்சி, அஸ்வினி பூச்சி மூலமாக, அதாவது ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி மூலமாகவே இந்த நச்சரி நோய் பரவுகிறது. இந்த நச்சரி நோயை கட்டுப்படுத்துவதற்கு நோய் தாக்கிய பயிரை அகற்றி அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் இந்த நோயை பரப்பும், அதாவது அஸ்வினி பூச்சியை கட்டுப்படுத்துவதற்கு நாம் ஒரு இன்செக்டிசைட் என்று சொல்வோம், அதாவது சிஸ்டமிக் இன்செக்டிசைட் பாஸ்போமிடான் 100 மில்லி அல்லது டைமிதயேட் என்ற ஒரு பூசண கொல்லி மருந்தை, அதாவது இன்செக்டிசைடை 250 மில்லி 1 லிட்டர் 1 ஏக்கருக்கு என்று தெளித்து இந்த, அதாவது நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தும் மூலம் இந்த நச்சுரி நோயை நாம் கட்டுப்படுத்த முடியும். ஆகவே இதுவரை நாம் வந்து நிலக்கடலை தோன்ற நோய்கள், அதாவது பூசண நோய்கள் நச்சுரி நோய்கள், அதை கட்டுப்படுத்துவதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நம் ஒருங்கிணைந்த முறையில் நிலக்கடலை நோய் மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால், அறுவடைக்கு பிறகு அதில் எந்த செடியும் விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் சுத்தமாக அப்புறப்படுத்துவதன் மூலமாக பல மண்ணில் பரவக்கூடிய நோய்களை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். அடுத்தபடியாக பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். நிலக்கடை என்றால் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 50% வராமல் தடுப்பதற்கு இந்த விதை நேர்த்தி பயன்படுகிறது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க. இப்ப ஒருங்கிணைந்த முறையில நிலக்கடலை நோய் மேலாண்மை முறைகளை எந்த மாதிரி கடைபிடிக்கிறது, அதன் மூலமா இருக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். இப்ப நம்ம சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நிலக்கடலை சாகுபடி பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
0: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இப்ப இந்த கோடை காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பூக்கள் வந்து சீசன் சொல்லலாம். அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மல்லிகைப்பூ சொல்லலாம். மல்லிகைப்பூ அதே மாதிரி வந்து சன்னமல்லி, குண்டுமல்லி இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய வவுசி மார்க்கெட்ல நிறைய பூக்கள் வந்து கொண்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு போய் தலைக்கு வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கோவிலுக்கு வந்து கொண்டு போவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த பூக்கள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா செண்ட் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கு வந்து வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி பல வகைகள்ல வந்து மல்லிகைப்பூ யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இன்னும் ஒரு விஷயம் இருக்குங்க இதுல என்னன்னா, மல்லிகைப்பூ இனிமேட்டு வாசனைக்கு மட்டும் இல்லங்க, உங்களோட அழக கூட்டுறதுக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு இது ஒரு டிப்ஸா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. மல்லிகைப்பூ வந்து அதனுடைய வாசனைக்கு மட்டும் இல்லாம சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பிலையும் முக்கிய பங்கு வகிக்குது. மல்லிகைப்பூவை வச்சு செய்யக்கூடிய 7 எளிமையான அழகு குறிப்புகள் என்னன்னா, சருமத்தை புதுப்பிக்கிறதுக்கு மல்லிகை பூக்களை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை ஆறவிட்டு நம்ம முகத்துல வந்து தெளிச்சு வரலாம். இது ஒரு சிறந்த நேச்சுரல் டோனராக செயல்படுது. இது சருமத்தின் ஈரப்பதத்தை தக்க வச்சு பொலிவை தரக்கூடியதா இருக்கு. மென்மையான சருமத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது சின்ன மல்லிகை பூக்களை தேங்காய் எண்ணெய் இல்லனா ஆலிவ் எண்ணெயோட கலந்து சில நாட்கள் வெயில்ல வைக்கணும். இந்த நறுமண எண்ணெய குளிக்கிறதுக்கு முன்னாடி உடல்ல தேய்ச்சு வந்தோம் அப்படின்னா சர்மம் மென்மையாகவும் நறுமணத்தோடையும் இருக்கும். மல்லிகை பூ இதழ்களை மை போல அரைச்சி அதனோட சில துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து முகத்துல தடவணும். 15 நிமிடங்கள் கழிச்சு முகத்தை கழுவணும் அப்படின்னா நாளடைவுல முகப்பருக்களால ஏற்பட்ட தழும்புகள் மறையும். அடுத்து மல்லிகை பூக்களை பசும்பால ஊற வச்சு அரைச்சி கண்களை சுத்தி பற்று போடணும். இது கண்களுக்கு குளிர்ச்சிய தரதோட கண்களை சுத்தி இருக்கக்கூடிய கருமைய குறைக்க உதவுது. அடுத்தது மல்லிகை பூக்களை தண்ணீர்ல ஊற வச்சு அந்த நீரை கொண்டு தலைமுடிய அலசலாங்க. இது தலையில இருக்கக்கூடிய பொடுக குறைக்கிறதோட கூந்தலுக்கு இயற்கையான நறுமணத்தையும் மென்மையையும் தரும். இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, முகத்துல மல்லிகை பூ சாறு கொண்டு மசாஜ் செய்யறது நரம்புகளை தளர்த்தி மன அழுத்தத்தை குறைக்குதுங்க. மன நிம்மதி அடைஞ்சாவே அதனுடைய பிரதிபலிப்பு முகத்துல அழகா தெரியும் இல்லையா. இன்னொன்னு, மல்லிகைப்பூ இதழ்களோட தயிர் சேர்த்து அரைச்சி முகத்துல மாஸ்க் போல போடணும். இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்துல சுருக்கங்கள் ஏற்படுறதை தடுத்து இளமையான தோற்றத்தை தக்க வைக்க உதவியா இருக்கு. எந்த ஒரு குறிப்பையும் முயற்சிக்கும் முன்னாடி உங்களோட சருமத்துல ஒரு சின்ன பகுதியில தடவி பார்த்து அலர்ஜி ஏதும் இல்ல அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா பூக்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சிருது. அதை நல்லா கழுவி சுத்தம் செய்யறது அவசியம். மல்லிகை பூவின் மனம் மனசுக்கு எவ்வளவு இதமோ அதே அளவு அதனுடைய மருத்துவ குணங்கள் உங்களோட அழக கூட்டுறதுக்கும் உதவும். இதுல எந்த குறிப்பை நீங்க ஃபர்ஸ்ட் முயற்சி செஞ்சு பார்த்தாலும் அதுல கிடைக்கக்கூடிய அழகு அடுத்தடுத்த குறிப்புகளை தொடர்ந்து செய்ய தூண்டும். என்னங்க, கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் இது ஒரு சூப்பரான டிப்ஸா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு துறையில மட்டும் கிடையாது, படத்துல நடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஃபைனான்ஸ் பண்றாங்க, அதுவும் இல்லாம ரியல் பிசினஸும் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம பிட்காயின்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாம நிறைய துறைகள்ல இவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாங்க, எப்படி அதெல்லாம் தாண்டி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களை பத்தி நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத.
2: என் நேம் வந்து சோனு பிரவீன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 என்னோட காலேஜ் பயணத்தை முடித்தேன். என்னோட காலேஜ் பயணத்தை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு ஐடியா இருந்த நேரத்தில் எனக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்டோட அவங்க ஃபாதர் தான் வந்துட்டு ஒரு நெட்ஒர்க்கிங் துறையில் ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம் கார்டு சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிரபலமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு நெட்ஒர்க்கில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது சமீபமாக அது கண்டினியூவாக ஒரு 1 இயர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
1: ஓகே ஓகே சார். அடுத்தது உங்களோட இந்த வாழ்க்கை பயணத்தில் என்னென்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க சார்?
2: 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 இயரில் பெஸ்ட்டாக இருந்து நான் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது மேனேஜர்ஸ்க்கும் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ஆனால் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பில் மேனேஜர் வந்து என் பேச்சை கேளு நான் ஒரு சொல்கிறதுக்கும், ஓனர் வந்து இல்லை நீங்கள் என் பேச்சை கேளுங்க நான் உங்களை வளர்த்தவரேன்னு சொல்கிறதுக்கும், நான் வந்து ரெண்டு பக்கத்தில் யார் பக்கமாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் நான் யோசித்து நான் வந்து முதலாளியை தான் நம்பணும் அப்படிங்கிறனால ஓனரை நம்பி நான் போகும்போது ஓனர் வந்து கடைசியாக என்னோடய காலை வாரிட்டார். ஸோ அதனால் என்னோட 1 இயர் உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உடஞ்சிருச்சு. ஸோ அப்பயும் நான் அந்த இடத்துலேருந்து தோண்டு போகாமல் எகெயின் நான் அடுத்தது என் துறையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் மாற்றினேன். அப்போ நான் அடுத்த போன இடம் சென்னை. ஸோ எல்லோரையும் சென்னை வாழ வந்த ஊருன்னு சொல்லுவாங்க, என்னையும் சென்னை ரொம்ப நல்லாவே வாழ வச்சிச்சு. சென்னைக்கு போய் என்னோடய பயணத்தை அடுத்தபடியாக நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹெட்டாக ப்ரொமோட் ஆகி அங்கே ஒரு மொபைல் ஃபீல்டில் அதே இடத்துல சேல்ஸில் நான் வந்து தமிழ்நாடு ஹெட்டாக வந்து ப்ரொமோட் ஆகி அங்கே உட்காந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் அப்புறம் சூழ்நிலைகள் வரும். ஆனால் நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே கஷ்டங்கள், துரோகங்கள் ப்ளஸ் சூழ்நிலைகள் தான் வந்துச்சு. ஆனால் எந்த இடத்துலையும் நம்ம தோண்டு போய் உட்காந்துடக்கூடாதுங்கிற மட்டும் நான் தெளிவாக இருந்தேன். என்னோடய பயணத்தை நான் வந்து சென்னையில் ஆரம்பித்தேன், தமிழ்நாடு ஹெட்டாக. ஸோ என்னோடய ஒர்க்கும் சரி என்னோடய சேலரியிலே ரொம்ப சூப்பராக போயிட்டுருந்துச்சு. 6 மாதம் சென்னையில் யார் அப்படி இருந்துருப்பாங்கன்னு தெரியாது, நான் ரொம்ப ரக்க கட்டி பறந்துட்டு இருந்தேன். எகெயின் 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு அடி விழுந்துச்சு. அது என்னென்னா இந்த அதையும் வந்து ஏமாற்றமோ இல்லை வந்து துரோகமோ கிடையாதுங்க, இது என் ஃபேமிலி சைடிலான ஒரு சின்ன இஷ்யூ. என்னென்னா அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ எல்லா பசங்களுக்கும் அவங்க அம்மா தான் ரொம்ப கெட்டு. ஸோ அதே மாதிரி எனக்கும் எங்கள் அம்மா தான் ரொம்ப உயிர். ஸோ அவங்களுக்காண்டி எனக்கு எதுவுமே கிடையாது. நான் சென்னையில் போய் காசு நிறையா சம்பாதிச்சு கடைசியாக வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அங்கே எல்லோரும் எனக்கு இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நான் யாரும் இல்லாத இடத்துல காசு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்து என்ன பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஜாப் அங்கே குவிட் பண்ணிவிட்டு எகெயின் நான் சேலம் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் என்னோடய பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த ஒரு எனக்கு துரோகமும் பிரச்சனையும் நடக்காமல் என்னோடய பர்சனல் இஷ்யூவாக ஃபஸ்ட் டைம் நான் குவிட் பண்ணிட்டு வந்தேன். அப்படியும் நான் தோண்டு போல அங்கேருந்து வந்து எகெயின் என்னோடய முயற்சியை நெக்ஸ்ட் மந்த் கண்டினியூ பண்ணேன். அங்கே எகெயின் இங்கே சேலமில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நான் ஒரு எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணி அங்கே என்னோடய பயணத்தை

கிண்டு மே பரிசு இருக்கு, அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ளு. உன்னை தடுக்க, உன்னை தடுக்க, உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை உன்னை எதுக்காய் எவனும்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே சோனு பிரவீன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி சவால்களை சந்திச்சாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்க வந்து படம் நடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. எத்தனை படங்கள் நடிச்சிருக்கீங்க? எதனால உங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
3: எனக்கு சிறிய வயதுலேருந்தே எல்லாருக்குமே டிவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு அதை பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கு மேலே என் மேலே ஒரு ஆசை வந்துச்சு. என்ன கதாபாத்திரம்னா, எல்லாருக்கும் ஹீரோவாக நடிக்கணும்னு தான் ஒரு ஆசை வரும். ஆனால் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வில்லனாக நடிக்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. ஏன்னா நான் சிறு வயதுலேருந்தே நான் சின்ன ஆக்டிவிட்டீஸ், சின்ன சின்ன என்னோட விஷயங்களை நோட் பண்ணும்போது அது வந்து எல்லாமே ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு நல்லா மேட்ச் ஆகிருந்துச்சி. ஸோ என்னோடய வாய்ஸ் கட்டினாலுமே ஓரளவு பேஸாக இருக்கும். ப்ளஸ் என்னோடய லுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் நார்மலாக பார்க்கும்போதே ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி தான் இருக்கும்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. எகைன் நான் அது இன்னும் முறைக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துருக்கேன். அது பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு வில்லன் கெட்டப்புக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு எனக்கு நிறையா சஜஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏன் வில்லனாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் படத்தில் நிறைய இடத்துல சான்ஸ் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னோடய டேலண்ட்டை பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் இது வரைக்கும் ஒரு 7 படங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு படம் வந்து மெயின் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைப்லைனில் இருக்குது. ஸோ அது வந்து ஃபியூச்சரில் ரிலீஸ் ஆயிரும். 6 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. 7வது ஷார்ட் ஃபிலிமும் இப்போ வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் இப்போ கம்மிங் மந்தில் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பயணத்தை இப்படியே தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்க்ரீனில் நான் ஒரு பெரிய வில்லனாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்து எல்லாருமே வந்து ஹீரோ ஆகணும் அப்படி தான் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வில்லன் கேரக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தில் நடித்து ஒரு நல்ல கேரக்டரில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே வாழ்த்துறேன். அடுத்து வந்து நீங்கள் வந்து பாடி பில்டிங்லேயும் வந்து செக்ரட்டரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார்?
3: பாடி பில்டிங்கில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்த காரணம் என்னென்னா, ஒரு வில்லனாக இருந்தால் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேக் வச்சு ஓரளவு கட்டமைப்பாக நின்னாலே வில்லனாக பார்க்குறாங்க. பட் ஆனால் நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கல வில்லனாக இருக்கணும்னு. நான் வில்லனாக எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் நம்ம அரவிந்த் சாமி நடித்த பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோலில் தனி ஒரு 1 படம் நடிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் இன்னும் நம்ம உடலை கட்டமைப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஆண்களுக்கு தேவையானது ஒரு ஆண் அழகு தான். ஒரு தூரத்துலேருந்து ஒரு ஆண் வந்து பார்க்கும்போது வரும்போது அவர் பார்க்க ஃபிட்டாக இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சில நபர்கள் எனக்கு பார்க்கும்போது, ஏன் நம்ம வந்து இதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இதுலேயும் நம்ம வந்துட்டு சாதிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு ஜிம் ரிலேட்டடாக நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். தென் அதில் நான் வந்து சிறு சிறு பயணத்தை தொடர்ந்து நான் வந்து செக்ரட்டரி லெவலில் போயிட்டு இன்றைக்கி வந்து சில பாடி பில்டர்ஸை உருவாக்கிட்டும் இருக்கா, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய பேரோட வாழ்க்கையும் நாங்கள் மாற்றிட்டு தான் இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் சார். நீங்கள் மட்டும் முன்னேறது இல்லாமல் நிறைய பேருக்கு அதை சொல்லி கொடுத்து அவங்களையும் மற்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான சோனு பிரவீன் சார் அவங்க வாழ்க்கையில் நடந்த பாடி பில்டிங்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், அதை பற்றி சில விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஏய் அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
6: வச்சுட்டு நம்மளால வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நமக்கு வாழ்க்கைக்கு 2-3 மல்டிபிள் இன்கம்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தோண்டு போனாலும் மற்ற ஒரு விஷயம் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணதானதுக்கப்புறம் நான் அந்த ஜாபை குவிட் பண்ண நான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க்லேயே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் வேலை செஞ்சால் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். என் வேலை செய்கிற யாருமே பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியாது. கோடீஸ்வரன் ஆகலாம், 100 பேர் கோடீஸ்வரன் ஆகலாம், ஆனால் பிஸ்னஸ் பண்ணால் 99 பேர் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட்அப்லேருந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஜாபை குவிட் பண்ணி என் ஜாபில் நான் ஹையஸ்ட்டாக வாங்கின சேலரியை வச்சு லோன் போட்டு வெளியே வந்து நான் ஒரு துறையில் சேர்ந்தேன். அந்த துறை தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டில் இருந்து ப்ளஸ் அது கூட சேர்ந்து நான் ஃபினான்ஸையும் கற்றுக்கிட்டு ஃபினான்ஸ்லையும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸ் இது ரெண்டும் வந்துச்சு. ஸோ இது ரெண்டுலேயும் நான் பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என் நண்பர் கூட சேர்ந்து சில பல கம்பெனிகள் சில டெண்டர்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறது, ஒரு கம்பெனிக்கு ஒரு ரெக்யூர்மெண்ட் இருக்கும், அந்த ரெக்யூர்மெண்ட்டை நம்ம ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூஸ் ரொம்ப ஆனதுனால அந்த பிஸ்னஸை ட்ராப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து இகன் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் இருக்கும்போது நம்ம ஏன் எல்லாம் வளர்ந்த துறையிலே போய் நம்ம உட்காந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய பில்லியனர்ஸ் கோடீஸ்வரவங்களாம் எப்படி ஆனாங்க அப்படிங்கிறதான விஷயத்தை கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எல்லாருமே வளர்ந்த துறையோட வளர்ந்து வர துறையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, வளர்ந்து வர துறையை கற்றுக்கிட்டு பண்ணாங்க, அதனால தான் அவங்க எல்லாமே வளர்ந்துருக்காங்க அப்படின்னு தெரியும் போது இன்றைக்கி என்ன வளர்ந்துட்டுருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுது. கிரிப்டோ கரன்சி பிளஸ் பிளாக்செயின் டெக்னாலஜி தான் இன்னைக்கு வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயம் ஆக போகுது. ஸோ டிஜிட்டல் மணி தான் அடுத்தது எல்லாத்துலேயும் இருக்க போகுது. இந்த தலைமுறையில் நாம் தான் இந்த காயின்ஸையும் நோட்டையும் தொட்டு பார்த்த கடைசி தலைமுறையை நாம் தான் இருப்போம். இதுக்கப்புறம் எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆக போகுதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னோடய பயணத்தை கிரிப்டோ கரன்சி பிளாக்செயினில் என்னோடய பயணத்தை தொடர்ந்து அதுலேயும் எந்த விஷயத்தை நம்ம பண்ணாலுமே எடுத்து கவுத்தம் பண்ணணும் எல்லாத்துலேயும் நமக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதையும் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். 3 அதில் நான் கிரிப்டோ கரன்சியில் பயணம் செஞ்சு இது என்ன சரியாக தவறாக எப்படி இருக்குங்கிறத முழுமையாக அறிஞ்சதுக்கப்புறம் தான் அதில் நான் கால் பதித்தேன். அதில் கால் பதித்து இப்போ எனக்கு 4.5 ஆச்சு. எல்லாமே வெற்றிகரமாக தாங்க மேடம் போயிட்டுருக்கு. இன்றைக்கு வரைக்கும் நான் அதில் தான் என்னோடய பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கேன்.
7: சூப்பர் சூப்பர் சார். அதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டே நம்மளோட பயணம் இதோட முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு நிறையா தொடர்ந்து நிறைய பயணங்கள் செஞ்சு இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சோனு பிரவீன் அவர்கள் அவங்களோட வாழ்க்கை பயணத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஃபிளிப்கார்ட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க, போறோம், என்ஜாய் பண்றோம்.
1: போறதெல்லாம் சரிதான், ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் எடுத்துட்டு போகவே கூடாது.
0: அது எப்படி முடியும்? ஹில் ஸ்டேஷன் போறப்போ வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு தானே போவோம்.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்ரீஷா, ஆனா அதே பிளாஸ்டிக் அங்க இருக்கிற இயற்கையையும் விலங்குகளையும் பாதிக்கும். அதனால கிளாத் பேக், ஸ்டீல் பாட்டில் மாதிரி ரீயூசபிள் பொருட்களை யூஸ் பண்ணலாம்.
2: இயற்கை மனிதனுக்கு கிடைத்த வரம், அதன் அழகை கண்களுக்கு விருந்தாக்கி மகிழ்வோம். பிளாஸ்டிக் தவிர்த்து இயற்கையை செழித்து வளர செய்வோம்.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சோனு பிரவீன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க வாழ்க்கை பயணத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். நீங்க வந்து பிட்காயின், பிளாக் செயின் அப்படிலாம் சொன்னீங்க, அது எல்லாத்தையுமே என்ன அப்படின்றத மக்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்றீங்களா?
2: கிரிப்டோ கரன்சி பிளாக்செயின்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே வந்து ஒவ்வொரு துறையும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கற்றுக்கணும்னு அதில் கடல் அளவு இருக்குது. ஆனால் நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம், நமக்கு அதில் என்ன தேவை, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ணும்போது பெஸ்ட்டாக பண்ணலாம். அடுத்தடி எடுத்து வைக்கும் போது தான் நம்ம அதை பற்றி கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கற்றுக்கிட்டு நம்ம குழப்பிக்கிட்டு நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு மற்றவங்களும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் பணத்தை தான் வந்து கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இந்திய ரூபாய் இந்தியன் கரன்சின்னு சொல்கிறோம், ஒவ்வொரு நாட்டோட கரன்சி ஒரு மாதிரி சொல்கிறோம். ஸோ கிரிப்டோங்கிறது டிஜிட்டல் கரன்சி, நம்மளால் தொட்டு பார்க்க முடியாது, ஒன்லி டிஜிட்டலாக மட்டும்தான் இருக்கும். இந்த கிரிப்டோ கரன்சி வந்து இயங்கணும் அப்படின்னா பிளாக்செயின்ங்கிற ஒரு டெக்னாலஜி வேணும். பிளாக்செயின்ங்கிறது ஒரு டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜினா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாராலையும் ஹேக் செய்ய முடியாத, ப்ளஸ் அதில் எதையும் ரீரிட்டன் பண்ண முடியாது, அந்த மாதிரி டெக்னாலஜி தான் பிளாக்செயின் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வந்து டீசென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜி. பிகாஸ் சென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜிக்கும் டீசென்ட்ரலைஸ்ட் டெக்னாலஜிக்கும் என்ன வித்தியாசம்? சென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும், அவரால் நினச்சா அதில் ஏதாவது எடிட் செய்ய முடியும், மாற்ற முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். டீசென்ட்ரலைஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் எடிட் செய்ய முடியாது, எதையும் மாற்ற முடியாது. ஒரு தடவை அதில் ஒரு விஷயம் பதிவானால் ஆனது தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு கூகுள் பேயில் ஒரு நபர் வந்து ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்புகிறாருன்னா அது ஆர்பிஐயால் வெரிஃபை செய்யப்பட்டு அது 100 நபருக்கு போய் ரிசீவ் ஆகும். அப்போ இதில் ஒரு நபர் நடுவில் வந்து யாருக்கு யார் பணம் அனுப்புகிறாங்கிறத ஒருத்தர் பார்க்குறாரு, என்ன நடக்குதுங்கிறத செக் பண்ணுறாங்க. ஆனால் டீசென்ட்ரலைஸ்டில் அப்படி எதுவும் செக் பண்ண முடியாது. எந்த நபர் யாருக்கு அனுப்புனாங்கன்னு எந்த நபருங்கிறது யாருக்குமே தெரியாது. அதில் ஒரு ஹேஷ் கோடு மட்டும் தான் க்ரியேட் ஆகும், இந்த ஒரு ஐடியிலேருந்து இந்த ஐடிக்கு தான் போயிருக்குங்கிறது மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த டெக்னாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடுத்தது உலகத்தை ஆளக போகுது. ஒவ்வொரு டெக்னாலஜியும் இந்த உலகத்துக்கு நமக்கு புதுசாக ஏதோ சொல்ல கொடுக்க தான் வருது. அந்த டெக்னாலஜியை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாம்.
1: சூப்பர் சார். பிட்காயின் பற்றியும் பிளாக் செயினை பற்றியும் ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது வந்து இதனால் மக்களுக்கு என்னென்ன பயன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா சில பேர் வந்து இதெல்லாம் வந்து ஃபேக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் அதை நம்புவாங்க. அந்த மாதிரி உங்களோட கருத்து என்ன சார்?
2: கண்டிப்பாக மேடம், ஒரு நல்ல விஷயம் வருது அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தை காரணம் காட்டி 100 கெட்ட விஷயங்களும் உள்ளார வரதான் செய்யும். மார்க்கெட்டுக்குள்ளார இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரூபாய் நோட்டு வருது, பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வர ரூபாய் நோட்டை விட டூப்ளிகேட் வருது அதிகமாக இருக்குது. ஸோ அப்போனா ஒரு நல்ல விஷயம் எடுக்கிறதுல ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு நாம் தான் சரியாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நாம் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு கணக்கில் ஒரு டவுட்டு அப்படின்னா கணக்குவாதியாரை தான் கேட்கணும். அதே மாதிரி ஒரு வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் நமக்கு ஒரு சந்தேகம், அந்த சம்பந்தப்பட்ட துறை நபர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 100% உங்களுக்கு உண்டான அவுட்புட் கிடைக்கும். கிரிப்டோ கரன்சின்னு மொட்டையாக டீ கடையில் ஒரு 4 பேர் பேசுகிற மாதிரி அவங்க மேலோட்டமாக காதில் தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லுவாங்க ஒழிய அவங்க கிரிப்டோவில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. எங்களை மாதிரி ட்ரெயினர்ஸ் இதில் நாங்கள் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அட்வைஸ் பண்ணி இது சரி இது தப்பு இது இப்படி தான் ரன் ஆகுதுங்கிறத நாங்கள் தெரிஞ்சு எல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ ஒரு லெக்சரரோ ஒரு வாதியரோ வைக்கிறாங்கன்னா அவன் எந்தளவுக்கு படிச்சிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தளவுக்கு சொல்லி தருவாங்கன்னு எல்லாம் பார்த்து தான் வைக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்களில் தான் உங்களோட குழந்தைங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. படிக்காத ஒரு நபர்கிட்டயோ 10th class ஃபெயிலான யார்ட்டையும் நீங்கள் போய் உங்கள் குழந்தைங்கள சேர்க்கறதில்ல. அப்படி இருக்கும்போது ஒரு கிரிப்டோ துறையில் நீங்கள் கால் பதிக்கும் போது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளார் கொண்டு வரும்போது, ஒரு கிரிப்டோ அசட்டை நீங்கள் வாங்கும் போது மட்டும் ஏன் தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்கிட்ட போய் நீங்கள் ஒரு கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற முடிவு தான் தவறுதலான போயிடுது. ஆசை வார்த்தைகளும் ஓகேங்களா, அதே மாதிரி நாலேஜ் இல்லாத பர்சன் சொல்கிற தவறான வழிகாட்டுதலில் நீங்கள் போய் ஏமாறுறனால கிரிப்டோ கரன்சி துறைக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் ஏற்படுது. இங்கே தவறு வந்து கிரிப்டோ கரன்சி கிடையாது, கிரிப்டோ கரன்சி பற்றி தகவல் கொடுத்த அந்த தவறான நபர் தான் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் கிரிப்டோ கரன்சி நமக்கு லாஸ் இல்லை ப்ராஃபிட் மட்டும்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்.
1: சூப்பர் சார். அதாவது கிரிப்டோ கரன்சி வந்து ப்ராஃபிட் தான், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான சோனு பிரவீன் அவர்கள் இந்த பிட்காயினை பற்றியும் பிளாக்செயினை பற்றியும் ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சோனு பிரவீன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட வாழ்க்கை பயணத்துல நடந்த விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட பயணம் வந்து ரொம்பவே பெரிய பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல நீங்க நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருந்திருப்பீங்க. அதுல இருந்து நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா உங்களோட கோல் என்னவா இருக்கும் சார்?
3: சுமார் 14 வருடங்களா நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 14 வருடங்கள்ல நான் பல துறையை பார்த்துட்டேன். ஆனா 2012 ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு வரைக்குமே எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. நான் படத்துல வில்லனா நடிக்கணும் அப்படிங்கறத என்னோட கோலை நான் அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா நீங்க கேட்கலாம், கோலை ஃபிக்ஸ் பண்ண நீங்க ஏன் இன்னும் பல துறையில டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நான் எங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு இடத்துல நான் படத்துக்கு போய் அலைஞ்சு என்னால் கஷ்டப்படுறதுக்கு என்னோடய சூழ்நிலைகள் இப்போ இல்லை. ஏன்னா இன்னைக்கு பல ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாமே குடும்பத்தை விட்டுட்டு வந்து சென்னையில் இருந்து கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காங்க. பட் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகளும் இன்றைக்கி இருந்த சூழ்நிலைகளும் வேலை. அன்றைக்கி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பெரிய இடையூறுகளோ ஏமாற்றங்களோ இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் ஏமாற்றங்களும் பல இடையூறுகள் தான் இருக்குது. அந்த சவாலான இந்த உலகத்தில் தான் நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நான் பயணம் பண்ணும்போது எங்கள் குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்காகவும் நானும் ஒரு துறையை நோக்கி போகும்போது நானும் எந்த விதத்திலையும் தோண்டு போயிடக்கூடாது. அதில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன தேர்த்திக்கிற அளவுக்கு என்ன நான் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டேன்.
1: சூப்பர் சார், கண்டிப்பாக உங்கள் கோலை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நானுமே வாழ்த்துறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலுமே உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. சார், அடுத்து வந்து உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க?
3: இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் இல்லைனாலுமே என்னால் ஒரு வருமானம் என் வீட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கணும். நான் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தாலும் சரி, நடிக்காமல் இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் எனக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் தைரியமாக நின்று சாதிக்கலாம். அப்படி நீங்கள் போகும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லெவலும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் நினச்சதான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பர்சனை விட நீங்கள் 100 மடங்கு அவுட்புட் கொடுக்கலாம். ஸோ அதுக்குண்டான வேலைகள் தான் நான் இந்த 14 வருடங்கள் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு வாழ்க்கையில் அடிமையில் அடிபட்டுச்சு. பட் எந்த ஒரு இடத்துலையும் நான் தோண்டு போகல. ஏன்னா ஒரு இடத்துல சவால்களை நம்ம ஏமாற்றுறதுனா ஏமாற்றத்தை அடைஞ்சதுனால நான் போய் தவறான முடிவோ இல்லை தவறான பாதைக்கோ போகலை. அதனால் அடுத்த என்ன வாய்ப்பு கிடைக்கும், அடுத்த என்ன வாய்ப்பு கிடைச்சுங்க அதை தேடி தேடி போனனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் அனுபவத்தை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் நான் பயணம் செஞ்சிட்ருக்கேன். இந்த துறையிலையும் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையை பற்றி கற்றுக்கிட்டு மட்டும்தான் அதில் நம்ம பயணம் செய்ய வேணும்.
1: சூப்பர் சார், எந்த துறைக்கு போனாலுமே அந்த துறையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு தான் அதில் இறங்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. சார், அடுத்து வந்து உங்களோட அனுபவத்திலேருந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
3: எதையும் தெரியாமல் கண்மூடி நண்பர் சொன்னாங்க, ஏற்று விட்டுக்கிற சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தரோட பேச்சை கேட்டு நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு அதில் பாசிட்டிவ் வந்தால் அவங்களுக்கு போய் நம்ம பாராட்ட மாட்டோம். ஆனால் நெகட்டிவ் வந்தால் 200% அப்படியே அதை கொண்டு போய் அள்ளி போய் அவங்களுக்கு தான் கொடுப்போம். இதுதான் மனிதனோட இயல்பு. ஆனால் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு துறையை நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்களாக யோசித்து செலக்ட் பண்ணுங்கள். 4 பேர்கிட்ட சஜஷன் கேளுங்கள். ஆனால் டெசிஷன் எடுக்கிறது நீங்களாக இருங்க. அடுத்த ஒரு டெசிஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் வர நெகட்டிவ்ஸுக்குமே எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ஆளாகணும். ஸோ நீங்கள் 10 பேர்கிட்ட நீங்கள் வந்து சஜஷன் கேட்டாலும் டெசிஷன் நீங்கள் எடுங்க. எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் நீங்கள் கற்றுக்கிட்டு பயணம் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஆனால் அதே மாதிரி நீங்கள் பயணம் ஆரம்பிக்கும் போது உங்கள் கோலை செட் பண்ணிடுங்க. ஃப்யூச்சரை நீங்கள் என்ன ஆக போகணுன்னு அதை உண்டான வேலைகளும் செஞ்சுட்ருங்க, மற்ற வேலைகளும் செஞ்சுட்ருங்க. இன்றைக்கி பணம் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம்தான். அதை நம்ம எளிமையாகவும் அழகாகவும் ஸ்மார்ட்டாகவும் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஊறுப்பட்ட வழி இருக்குது. நாம் விஷயங்களை கற்றுக்கிட்டால் போதும், பணம் நம்மளை காலடியில் வந்து கொட்டும். அப்படி நான் கற்றுக்கிட்ட துறை தான் இந்த கிரிப்டோ கரன்சி துறை. ஆரம்பத்தில் நான் போகும்போது 6 மாதங்கள் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, 1 வருடங்கள் சிரமமாக இருந்துச்சு. அடுத்த வருடங்களுக்கு அப்புறம் நான் பணத்தை தேடி போகல, பணம் என்னை தேடி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் இந்த இடத்துல உங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். இந்த 1/2 மணி நேரம் நான் என் வேலை செய்யலைனாலும் எனக்கு உண்டான ஊதியம் வந்துட்டு தான் இருக்குது. அந்த வேலையை செஞ்சு வச்சுட்டு தான் நான் இங்கே வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் 24 மணி நேரத்தை நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் செலவு பண்ணாலும் அந்த 24 மணி நேரத்துக்கு உண்டான வருமானம் உங்களை தேடி வரணும். அதுக்குண்டான வேலைகளை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சம்பாதிங்க.
1: கண்டிப்பா சார், நம்ம யாரையுமே கண்மூடித்தனமா நம்பவே கூடாது. நாம நம்மளை நம்பி நம்மளோட தொழில வந்து இறங்கணும், அதுலதான் நம்மளுக்கு நிறைய சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே தெளிவா பொறுமையா பதில் சொன்னீங்க. நன்றி சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சோனு பிரவீன் அவர்கள் அவங்களோட வாழ்க்கை பயணத்தை ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. மணிய ஒன்னாச்சு, எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு புது தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கை வாழ்றதுக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தானே. அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதியுமே ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பணம் இருந்தால் போதும் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க. ஒரு சில பேர் மன நிம்மதி தான் முக்கியம், பணம்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, பணத்தை வச்சு என்ன வேணாலும் வாங்கலாம் ஆனால் அன்பை வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனால் உண்மையான மகிழ்ச்சியும் உண்மையான நிம்மதியும் எதில் இருக்குது? பணத்தில் இருக்குதா இல்லை மன நிம்மதியில் இருக்கா? வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன, பணமா இல்லை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன நிம்மதியா? அதை கண்டிப்பாக எல்லாருமே யோசிச்சு பார்த்தோம்னா ஒரே குழப்பமாக இருக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் பணமும் முக்கியம் மன நிம்மதியும் முக்கியம். எதை நம்ம சூஸ் பண்ணுறது, நம்ம ரெண்டு கண்ணில் எந்த கண் வேணும்னா எந்த கண்ணை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த தலைப்புமே வந்துட்டு இருக்கும். ஏன்னா பணம் இல்லைனா வாழ்க்கை ஓடாது, ஆனால் மன நிம்மதி இல்லைனா வாழ்க்கையே பிடிக்காது. இது தாங்க மனுஷனுடைய வாழ்க்கையே. சின்ன வயசில் நம்ம என்ன ஆசைப்பட்டோம் தெரியுமா, நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரன் ஆகணும். இப்படி தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்காக தான் பல பேர் பகல் இரவு பார்க்காம உழைக்கவும் செய்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆகுது, பணம் வந்துடுது ஆனால் சிரிப்பு குறைஞ்சிடுது, மன நிம்மதி இல்லாமல் போயிடுது. பெரிய வீடு இருக்குது ஆனால் அதில் சந்தோஷமாக சேர்ந்து வாழ முடியுதா சாப்பிட முடியுதா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்குலாம் இல்லவே இல்லை. சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே தான் இருப்போம், அந்தளவுக்கு பிஸி ஷெடியூலாக இருப்போம், அந்தளவுக்கு வேகமான உலகத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். பெரிய வீடு இருந்தாலும் சரி, பெரிய பங்களா இருந்தாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, பயங்கர வசதியாக இருந்தாலும் சரி, மன நிம்மதி அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா அந்த சந்தோஷம் எதையுமே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அனுபவிக்க முடியாது. அதே நேரத்தில் மன நிம்மதி மட்டும் இருந்தால் போதும்ப்பா பணம் தேவையில்லை அப்படின்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான். ஏன்னா பணம் இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வசதி இருக்காது, ஒரு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையுமே மன நிம்மதி கண்டிப்பாக இருக்காது. ஸோ பணம் முக்கியமாக வாழ்க்கையில், பணம் முக்கியமாக இல்லை மன நிம்மதி முக்கியமாக அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க, 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் முதல் பாடலாவே மதன் தங்கதுரையுடைய யாரு அவ எங்க இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இல்லை மன நிம்மதி முக்கியமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
4: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
5: வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு மன நிம்மதி தாங்க முக்கியம். பணம், பணம் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உழைப்புல நம்ம சம்பாரிச்சுட்டு அன்னன்னைக்கு தேவைக்கு நமக்கு பூர்த்தி அடையும். பணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் தேவையான ஒண்ணுதான், ஆனா எல்லா தீமைக்கும் அது கொஞ்சம் வேறாவும் இருக்கு. அதனால நாம கொஞ்சம் அது கவனமா இருந்து நம்ம பணத்தை சம்பாதிக்கிறத விட மன நிம்மதியை தேடி நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அன்றன்ற தேவைக்கு பணம் இருந்தா போதும் நான் நினைக்கிறேன். மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாவற்றிற்கும் பாத்தீங்கன்னா பணம் கூட ஒரு விதத்துல நமக்கு மன நிம்மதியை தேடிதானே நம்ம அதை தேடி வைக்கிறோம். அது வந்து இருந்தா நமக்கு நல்லதுன்னு சொல்லி செய்யறோம். பணம் என்பதை வாழ்க்கையில நம்ம உழைப்பினால சம்பாரிச்சிடலாம், ஆனா மன நிம்மதின்றது வந்து இன்னைக்கு உறவுகள் மத்தியிலையும் குடும்ப வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்திற்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா மன நிம்மதி தான் முக்கியம் நினைக்கிறேன்.
4: சூப்பர், நான் ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
5: நன்றி.
4: மாணிக்கவேலன்னா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மன நிம்மதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், மன நிம்மதிக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் பணம் எல்லாமே வந்துட்டு வரும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் அப்படின்னே சொல்கிறாங்க. நம்ம சொசைட்டியில் வெற்றியை எப்படி மெஷர் பண்ணுறாங்க தெரியுமா? எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்க, என்ன காரு, என்ன ஸ்டேட்டஸு, என்ன வீடு, என்ன லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருக்குது, இதுதான் இதை வச்சு தான் வந்துட்டு சொசைட்டி வந்துட்டு நம்மளோட எப்படிப்பட்டவங்க அப்படி மாதிரி தீர்மானிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் நைட்டு நேரத்தில் நிம்மதியாக தூங்குறாரா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவருடைய மனசில் அந்தளவுக்கு ஒரு அமைதி இருக்காது, ஒரு ஹெல்த்னஸ் இருக்காது, ஒரு மன நிம்மதி இருக்காது, அதனாலேயே அவருக்கு தூக்கமும் வராது. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ அடுத்ததாக அசோக் சரவணிய அடி ராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டில தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரேனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நிறம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன இருக்குது அப்படின்னா, வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் பணமா இல்ல மன நிம்மதியா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு. அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா உங்களுடைய கருத்துக்கள்.
6: அதாவதுங்க, இந்த கேள்வி பார்த்தா இடது கண் வேணுமா வலது கண் வேணுமான்னு கேக்குற மாதிரி இருக்குது. இந்த கேள்விக்கு
5: ரெண்டு
6: கண்ணும் தான் தேவைங்க. பணம் தேவை, நிம்மதியும் தேவை. அப்படின்னா பணத்தை எங்கெங்க திரையிடல ஓடியும் திறவையும் தேவைன்னு அவையார் சொன்னார். எங்க வேணாலும் போய் பணத்தை சம்பாதிக்கலாம். ஆனா நிம்மதியை சம்பாதிக்கிறது அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குங்க. நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளை நல்ல வகையில செலவு பண்ணணும். ஏழை எளியர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம செஸ்டம்னா தான் நிம்மதி நம்மளுக்கு கிடைக்குங்க. அதனால நிம்மதி தான் வேணும், பணம் தான் வேணும்னு ரெண்டையும் பாகுபாடு பண்ணி சொல்ல முடியலைங்க. பணமும் வேணும், அந்த பணத்தை வச்சு நிம்மதியும் தரலாமே. அந்த பணத்தை வச்சு கஷ்டப்படுறதும் உண்டுங்க நிறையா. நாம் அந்த பணத்தை என்ன வகையில் நாம செயல்படுத்துறோம்ளோ அதை பொறுத்தானுங்க நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும்.
5: சூப்பர்ண்ணா, சூப்பர். ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
6: நன்றி.
5: கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக நம்மளுக்கு இடது கண் வேணுமா வலது கண் வேணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்துட்டு பணமும் முக்கியம், நம்மளுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியும் முக்கியம், ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக அது உண்மைதாங்க. ஒருவேளை பணம் அதிகமாக இருக்குது, மன நிம்மதி இல்லை, நோ யூஸ். அதே மாதிரி மன நிம்மதி இருக்குது, பணம் இல்லை, நோ யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை போகும். அதனால் பணமும் வேணும், மன நிம்மதியும் வேணும், ரெண்டுமே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் அப்படி மாதிரி தான் கஸ்தூரி அண்ணா அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையுமே மறக்காம பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னன்னு 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 நியூஸ் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டேன் சே பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
6: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
5: அது உனக்கு, எனக்கு இல்ல.
6: ஏ ஆமால, நீ கலந்துக்கலாம். சரி, எங்க, எப்ப நடக்குது?
5: பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 மே 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ்

0: ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்காபாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க. சூப்பர், சென்றுவா ஸ்வேதா, வென்றுவா.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். என்ன தலைப்பில் அப்படின்னா, வாழ்க்கையில் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இல்லை மன நிம்மதி முக்கியமா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்
2: என்ன? பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கறதையும் தாண்டி வாழ்க்கையில மன நிம்மதி அப்படிங்கறதுதான் முக்கியம். பணம் இருப்பவர்களுக்கு பொதுவாக மன அமைதி இருக்கிறதா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா நிறைய பேருக்கு ஐயோ பணம் என்ன ஆயிடுமோ, பணத்தை எப்படி பெருக்கலாம், பணம்னு அதை பத்தி தான் ஜாஸ்தியா நினைப்பாங்க. அவங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. ஆனா சில பேருக்கு மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், ஆனா பணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது. காரணம், அன்றாட வாழ்க்கையை அவங்க ஓட்டுவதற்கு தேவையான அளவுக்கு காசு அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவங்க அதை பத்தி பெருசா நினைச்சு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு நிம்மதியை வேணா ஏற்படுத்தி தருமே தவிர்த்து அதிகமான பணம் இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது பெரும்பாலும் இருப்பது கிடையாது. அதனால மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவை அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன்.
1: சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றிப்பா, வணக்கம்.
1: ரொம்ப சூப்பராகவே சந்திரசேகரண்ணா அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக மனுஷனுக்கு மன நிம்மதி முக்கியம்தான், ஆனால் அந்த மன நிம்மதி வரதே பணத்தால் தான் மேக்ஸிமம் அப்படிங்கிறது தான் விட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாங்க, ஏன்னா பணம் இல்லாதவங்களுக்கு பணம் இல்லையேங்கிற கவலை, பணம் இருக்கிறவங்களுக்கு பணத்தை யாரையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களே அப்படிங்கிற அந்த கவலை, இந்த மன நிம்மதி அப்படிங்கிறது ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். அதாவது வந்துட்டு ஒரு போதுமென்ற மனமே புன்செய் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த பணம் போதும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு மன நிம்மதியோடு இங்கே பெற்றிருப்பாங்க. அதாவது தேவைக்கேற்ற அளவுக்கு பணம் இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் மன நிம்மதியும் வரும், பணம் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் மன நிம்மதியும் வரும், அவங்களுக்கு அந்த வசதியும் இருக்கும். ஆனால் பணம் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது, எனக்கு பணமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மன நிம்மதி கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் மன நிம்மதி வந்துட்டு பணத்தை பேஸ் பண்ணி தான் வருது அப்படி மாதிரி சந்திரசேகரன்னா அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாருடைய இது எங்க செலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மலைப்பகுதியில் வசிக்கும் வன விலங்குகளை துன்புறுத்தாமல் இயற்கையை கண்குளிர கண்டு ரசிப்போம், வனங்களை வளர்ப்போம், உலகை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே அவங்க கூட நம்ம கூட வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேர் இணைப்பில் வந்தாச்சு. என்ன தலைப்பில் அப்படின்னா, வாழ்க்கையில் பணம் முக்கியமா மன நிம்மதி முக்கியமா அப்படிங்கிற இந்த தலைப்பில் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறாங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்டலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் சத்யா. ராஜேஷ், என்ன பண்ண நாட்டமாக நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பராக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். சொல்லுங்கண்ணா உங்களோட கருத்துக்கள்.
4: என்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றிங்கண்ணா.
3: ராஜேஷ் கண்ணா அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது நம்மளோட வாழ்க்கையில் பணம் அப்படி இல்லைன்னா மனநிம்மதி ஒன்றை தவிர்த்துட்டு இன்னொன்று வந்துட்டு நம்மளோட கண்டிப்பாக வச்சிருக்க முடியாது. ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வேணும் அப்படிங்க மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அது உண்மைதாங்க. பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை, மனநிம்மதி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இது ரெண்டுமே ஒன்றா வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு அதை நம்ம ஈக்குவலாக மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு வரும். அதாவது பணம் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் மனநிம்மதி கிடைக்காது, எனக்கு பணமே வேணாம் அப்படின்னு நினச்சாலும் மனநிம்மதியுமே கிடைக்காது. ஸோ அதனால் பணம் இருந்தால் தான் வீடு, உணவு, மருத்துவம், கல்வி, பாதுகாப்பு இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் பணம் தேவையில்லைன்னு சொல்லவும் முடியாது. பணம் தான் எல்லாம்னு நினச்சி அதை ஆரம்பித்து நம்ம வந்துட்டு நிம்மதியை தேடி போகவும் முடியாது. ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பணத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா மன நிம்மதி தான். பணம் ரெண்டாவது பட்சம், மன நிம்மதி தான் வந்துட்டு முதல் ஒரு ப்ரிஃபரன்ஸாகவே இருக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நண்பர்கள் கூட இருந்து அவங்க கூட பழகி அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய மைண்ட் வந்து எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி அப்படிங்கிறது வரும். கண்டிப்பாக கஷ்டங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மனிதர்கள் எல்லாத்துக்குமே சாதாரணமாக வரக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அந்த கஷ்டங்களை தாண்டி, அந்த கஷ்டங்களையும் தாண்டி நம்ம ஒரு சாதனை பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மன நிம்மதிங்கிறது வரும், மனசு நிமிச்சிட்டு ஆகவுமே ஆகும். ஸோ அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, டோன்ட் கேர், அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன அப்படிங்கிற நோக்கி போய்கிட்டே இருங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு புது தலைப்பில் உங்களை எதுவுமே மீட் பண்ண வர, அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஆரோக்கியம். இன்னைக்கு முதல் விஷயமா என்ன நாகராஜ் சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம் தரும் உணவுகள், அதை உட்கொள்ளும் முறையில் நாம் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள். வெறும் வயிற்றில் உணவுகள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் வயிற்றில் தான் நம்ம உணவுகள் சாப்பிடணும். ஆனால் சில உணவுகளை நம்ம வந்து தவிர்க்கணும். ஏன்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து அது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. அது என்னென்ன, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை நான் கூட உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு சரியானதை சாப்பிட்றதும் சரியான நேரத்தில் சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சில உணவுகளை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். அதாவது சில வகை மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் வந்து இதை வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை மட்டும் நம்ம வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, சில மருந்துகள் குடலோட அமிலத்தை வந்து பாதித்து வயிற்றுப்புண், வயிற்று எரிச்சல், சோர்வு, மயக்கம் போன்ற பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் வயிற்றில் எடுத்துக்கக்கூடாத ஒன்று தக்காளி. தக்காளியை வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அதில் இருக்கிற அமிலங்கள் வயிற்றில் இருக்கிற அமிலங்களோட வினை புரிஞ்சு கரையாத ஜெல் மாதிரி பொருளை வந்து உருவாக்குது. இதனால் வயிற்றில் கற்கள் கூட உருவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வாழைப்பழம். வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால உடலோட மெக்னீஷியம் அளவு திடீர்னு வந்து அதிகரிக்குது. இதனால் மெக்னீஷியம் அதுக்கப்புறம் கால்சியத்தோட சமநிலை வந்து பாதிக்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, டீ காஃபி. பொதுவாக நம்ம வந்து காலை நேரங்களில் டீ காஃபி தான் வெறும் வயிற்றில் நம்ம முத முதலாக வந்து குடிக்கிறோம். இப்படி வந்து நம்ம வெறும் வயிற்றில் காஃபி வந்து குடிக்கும்போது குடல் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காஃபி டீக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காஃபி டீயை வந்து கண்டிப்பாக வந்து குடிக்கலாம். அடுத்ததாக சர்க்கரை வள்ளி கிழங்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் வயிற்றில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற பெக்டின் டானின் வந்து குடலில் அமிலச்சுரப்பை வந்து தூண்டுது. இதனால் குடல் சுவர் வந்து பாதிக்கப்பட்டு அல்சைமர், அல்சர், எதுக்களிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து உருவாகுது. கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம தவிர்க்க வேண்டிய இன்னொரு உணவு என்ன அப்படின்னா, வெறும் வயிற்றில் காரமான உணவுகள். காரமான உணவுகள் நிறைய பேருக்கு வந்து அப்படியே காரசாரமாக சாப்பிட்றது பிடிக்கும். நீங்கள் முன்னாடி வேறு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா குடல் பாதிப்பு வந்து ஏற்படலாம், அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வயிறு எரிச்சல் போன்ற பிரச்சனைகளும் வந்து ஏற்படலாம். அதே மாதிரி கார்பனேட் பானங்கள், இதில் இருக்கிற அமிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கிற அமிலங்களோட வினை புரிஞ்சு செரிமான கோளாறு, அதுக்கப்புறம் வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகளை வந்து உருவாக்குது. அதே மாதிரி தயிர், ப்ரோபயாட்டிக் அப்படின்ற நல்ல பாக்டீரியா வந்து நிறைஞ்சுது. ஆனால் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அமுதமே நஞ்சாவது மாதிரி நல்ல பாக்டீரியாவே வந்து குடலை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. பாட்டை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயினூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வெயகாலம், இந்த வெயகாலத்தில் இன்னும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து இருக்குது, வெயில் அப்படியே லைட்டாக அடிச்சிட்ருக்கு, அப்பப்போ மழையும் வருது, அப்படியே போக போக போக போக பருவமழை காலம் ஸ்டார்ட் ஆயிரும், பருவமழை அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிடும், வெயில் குறைஞ்சிரும். அப்படி இருந்தாலும் இன்னும் சில நாட்கள் வெயில் வந்து இருக்கும் இல்லைங்களா. இந்த வெயிலில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்படி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம கூட ஜவஹர் சார் இணைஞ்சிருக்கிறாரு, மருத்துவர் ஜவஹர் சார். சார் வணக்கம் சார். இந்த வெயகாலத்தில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க சார், ஹீட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள் என்னென்ன சார்?
6: ஹீட் ஸ்ட்ரோக்கான அறிகுறி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்கும், ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, ஸ்வெட் ஆகாது, ஸ்கின் ட்ரையாக இருக்கும், தலை சுற்றல், சோர்வு, தலைவலி, மயக்கம், அதையும் தாண்டி ஃபிட்ஸ் கூட வரலாம், வலிப்பு, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் கோமா ஸ்டேஜுக்கு கூட போகலாம், உயிரிழப்பு கூட இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு ரொம்ப ப்ரோன், யார் ரொம்ப அதிகமாக பாதிப்படைவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓல்ட் ஏஜ், வயசானவங்க, சக்கரை, ப்ரெஷர் இவங்க இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பாதிப்பாகும். ஸோ இவங்களுக்கு வந்து இப் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீட் ஸ்ட்ரோக்கோ ஹீட் எக்ஸாஷனோ ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு சூடான இடத்துல ஒரு ஹார்ட் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நிழலில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம், ஒரு நிழலுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கான்சியஸாக இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓஆர்எஸ் கொடுக்கணும். ரொம்ப டைட்டான க்ளோத்தோ ரொம்ப இதாக இருக்காங்க அப்படின்னா லூஸ் ஃபிட்டட் க்ளோத்தாக இது பண்ணணும். ரெண்டாவது, உங்கள் உடம்போட வெப்பத்தை குறைக்கிறதுக்கு உங்கள் உடம்புல இருக்க உஷ்ணப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கள் வைக்கலாம். ஸோ எந்த இது வந்து உங்கள் உடம்புல எது உஷ்ணப்பகுதிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆம்பிட், உங்களோட கால் இடுக்கு, கழுத்து. ஸோ இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு வந்து ஒரு துணி இது பண்ணுறதுனாலையோ இல்லை ஐஸ் பேக்கிங் வைக்கிறதுனாலையோ அந்த ஹை டெம்பரேச்சரை நீங்கள் கொஞ்சம் குறைக்கலாம். இது வந்து நீங்கள் இனிஷியலாக பண்ணுற ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ பட் ஆல்வேஸ் ஹீட் ஸ்ட்ரோக் இஸ் மெடிக்கல் எமர்ஜென்சி, அதை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இது பண்ணணும். ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறீங்க, அது வரைக்கும் கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் இது. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் பண்ணி தான் ஃபர்தராக பார்க்கணும்.
5: கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, இந்த ஒரு விஷயங்கள் நேயர்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரேனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சானிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இந்த நேரத்துல நம்ம வந்து மனநல ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோங்க. மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்னைக்கு ஒருத்தருடைய மனம் பாதிக்கப்படுறதுக்கான காரணம், அதாவது அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் அதிகபட்சமாக சோசியல் மீடியாவில் இருந்து தான் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஆய்வுகள் மூலியமாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் பயன்படுத்தாதவங்களை விட மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி வந்து சொல்கிறாங்க, எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நாமளும் சின்ன வயசில் இந்த மொபைல் ஃபோன் எல்லாமே இல்லாமல் தான் வந்து இருந்திருப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு பயம் பதட்டம் டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சா அப்படின்னா, இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்பயும் இதே மாதிரி நிறைய இஷ்யூகள்லாம் நமக்கு வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு பெருசாகவே வந்து இருக்காது. நமக்கு ஒரு எதிர்காலம் பற்றின ஒரு பயம் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த செல்ஃபோன், இதில் வர சோசியல் மீடியா, இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்மளே வந்து புரிஞ்சுக்கலாம். நமக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டாலே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். இதை மருத்துவர்களும் வந்து சொல்கிறாங்க. அதாவது குறிப்பாக காலையில் நேரம், காலையில் எந்திரிச்சதுமே நம்ம வந்து மொபைல் ஃபோன் தான் எடுப்போம். ஈவினிங் நம்ம தூங்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து மொபைல் ஃபோன் பயன்படுத்திக்கிட்டு தான் வந்து இருக்கிறோம். இந்த ரெண்டு விஷயங்களை மாற்றினாலே மொபைல் ஃபோன் பயன்பாடு ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இதனால் மொபைல் ஃபோன் எடுக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோனில் எடுத்து ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் குறையிறதா சொல்கிறாங்க மருத்துவர்கள். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ நாள் முழுக்க நம்ம ஒரு எந்த ஒரு விஷயமே இல்லாமல் மொபைல் ஃபோனை நாமளே ஆன் பண்ணி எதற்காக எடுத்தோம் அப்படின்றத கூட மறந்துட்டு ரொம்ப நேரம் பயன்படுத்திகிட்ருப்போம். எக்ஸாம்பிள், ஒரு மெசேஜ் பார்க்குறதுக்கு நம்ம வந்து எடுத்திருப்போம். அதற்கப்புறம் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கோசரம் நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கோசரம் ஃபோனை எடுத்திருப்போம். ஆனால் ரொம்ப நேரம் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இதை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்தான் காலையில் ஒரு மணி நேரம், இரவு ஒரு மணி நேரம் நம்ம ஃபோனை தவிர்க்கிறது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஏ அனு, ஏற்காடு ஃப்ளவர் ஷோ போகணும். டைம் ஆகுது, சீக்கிரமா வா.
1: என்னமா வேணும்?
0: இந்தா இந்த குப்பைய மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு குப்பை தொட்டியில போடு பாக்கலாம்.
1: எல்லா குப்பையும் குப்பை தொட்டில தானமா போடணும்? அதுல என்னமா பிரிச்சு போடணும்னு சொல்ற நீ?
0: குப்பையிலேயே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் பொருட்கள், இது எல்லாமே மக்காத குப்பை. பல வருஷங்கள் ஆனாலுமே அப்படியே இருக்கும். அத மறுசுழற்சி பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். மத்த குப்பைகள் எல்லாமே மக்கக்கூடிய குப்பைகள் தான்.
1: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்காமா?
2: பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்த்திடுங்கள். பயன்படுத்திய பிளாஸ்டிக் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுட நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை ஆரோக்கியமா இருக்க நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. அதாவது, வாழ்க்கையில எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒன்று என்ன அப்படின்னா ஆரோக்கியம்தான். அதனால தான் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். என்ன வேணால் நம்ம வந்து பண்ணலாங்க, ஆனால் நமக்கு முக்கியமான தேவையா அது எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆரோக்கியம்தான். இந்த ஆரோக்கியம் போச்சு அப்படின்னா வாழ்க்கையே போச்சு அப்படின்ற இன்னொரு ஒரு பழமொழியும் நம்ம வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள், எப்படி வந்து உடற்பயிற்சி செய்யணும், எந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கணும், எதையெல்லாம் தவிர்க்கணும், எதையெல்லாம் தவிர்த்தா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துகிட்டே இருக்கேன். அப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு மேஜரான ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, மூட்டு வலி. பல காரணங்களால் இந்த மூட்டு வலி வந்து வரலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, 90% வந்து வயசாகிறதுனால இந்த மூட்டு வலி அப்படின்றது வரும். அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து நின்றுக்கிட்டே வேலை செய்கிறதுனால, இப்போ டிரைவர் கண்ட்ராக்டர் அவங்களாம் வந்து ஒரே போஸ்டரில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி கண்ட்ராக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நாலு முழுக்க நீண்ட நேரம் வந்து நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டுமே இல்லை, நிறைய நின்றுட்டே வேலை பார்க்குற மாதிரி நிறைய வேலைகள் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ இதனாலையும், அதிகமாக வந்து ஓடுறதுனாலையும், ரொம்ப அதிகமான எடை தூக்கிறதுனாலையும், இப்போ அதிகமாக எடை வந்து நம்ம ஷோல்டர்லேயோ இல்லை முதுகுலையோ தூக்கிட்டு நடக்கும்போது அந்த பாரங்களை தாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மூட்டு தான். ஸோ இதனாலேயும் மூட்டு வலி வரலாம். காயம் ஏற்பட்டு அது வந்து ரொம்ப நாள் ஆகும்போது மூட்டு வலியாக வந்து மாறலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்குது. இது கூட வைட்டமின் குறைபாடு, வைட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுனாலும், கால்சியம் கம்மியாக இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து இந்த மூட்டு வலி அப்படின்றது வரலாம். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து மார்னிங்கில் ஒரு 10 நிமிஷம் வந்து சூரிய ஒளியில் நிற்கலாம், வைட்டமின் டி கிடைக்கும். கால்சியம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு கால்சியம் இருக்கிற உணவுகளை, குறிப்பாக பால் அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை தவிர ஹார்மோன் மாற்றங்கள்னாலையும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த மூட்டு வலி வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மூட்டு வலிக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ச்சியாக பேசலாம். இப்போ நம்ம கூட வந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் ஒரு அம்மா இணைஞ்சிருக்காங்க, சரஸ்வதி அம்மா. அம்மா வணக்கம். அம்மா, அம்மா இந்த மூட்டு வலிக்கு வீட்டு முறை வைத்தியமாக எந்த மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணலாங்கம்மா?
7: முடக்கட்டம் தடன் இருக்கும், அது வந்து மூட்டு வலிக்கு, முழங்கால் வலிக்கு, அதுவும் அதுக்கு சம்மந்தப்பட்டது தான். நல்லா ஒரு 2-4 தலை 10 தலையாக கூட வைக்கலாம், கல்லுக்கு தகுந்த மாதிரி வச்சு அரைச்சி மிக்சியில் கூட போட்டு அரைக்கலாம். அரைச்சி நல்லா ஒரு மணி நேரமே கூட தடவி அது கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழித்து நல்லா கழுவுனீங்களா அந்த வீக்கம் வந்து பத்திக்கும், கொஞ்சம் கால் நடக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். மூட்டு வலிக்கு நல்லது அது வைத்தியம்.
6: கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வெயில் ரொம்ப அடிச்சிட்டு இருந்த இந்த ஒரு வெய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மழையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அப்படின்றது இருக்கும். அந்த வெயிலை நம்ம வந்து ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. திடீர்னு வந்து காலையில் மழை வர மாதிரி இருக்கும், மதியானம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் சொல்லுவாங்க, காலையில் எப்படி மழை வர மாதிரி இருந்துச்சு, இப்படி வெயில் அடிக்குதே, எதிர்பார்க்கவே இல்லையே, தெரிஞ்சிருந்தா வெளியில் வரும்போது நீ கொடையை எடுத்து வந்திருப்பனே அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அதே மாதிரி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு வெளியே வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு நினைக்கிற மாதிரி வெயில் திடீர்னு பயங்கரமாக அடிக்கும், திடீர்னு மழையும் கூட வரும். அது யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் நம்ம வெயில் காலத்தில் ரொம்ப கரெக்டாக இந்த 11 to 4 வந்து வெளியே வராமல் இருக்கிறது பெரியவங்களாக இருந்தால், அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவங்களாக இருந்தால் ஒரு 12 to 3 வரைக்கும் அந்த அதிகமாக வெயில் அடிக்கிற ஒரு டைமில் வராமல் இருக்கலாம். அப்புறம் அப்படியே பருவமழை வந்துடும். பருவமழை வந்ததுக்கப்புறம் வெயிலும் ரொம்ப கம்மியாயிரும். அதற்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நார்மலாக இருக்கலாம். அப்பயும் பார்த்திங்க அப்படின்னா மழைக்கு கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை அமையும். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா மழை வெயில் குளிர் அப்படின்னா எல்லாருக்குமே மேஜராக வந்து நிறைய பேருக்கு மழை ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதாவது மழைக்காலம் நிறைய பேருக்கு வந்து மழைக்காலம் வந்து பிடிக்காது, வெயில் காலம் ரொம்ப பிடிச்சதாக கூட வந்து இருக்கும். நிறைய பேருக்கு அப்படியே வந்து குளிர்காலம் ரொம்ப பிடிச்சதாக கூட வந்து இருக்கும். எல்லாருக்குமே வந்து அந்த வேறுபடும். ஆனால் அதிகமாக வந்து நிறைய பேருக்கு வந்து மழை அவ்வளோவா பாதிக்காது, குளிர் அவ்வளோவா பாதிக்காது, வெயில் ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அப்படி இந்த வெய காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதிகமாக தண்ணி குடிங்க அப்படின்னு இதோட 1002 முறையாக நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தண்ணி குடிக்கிறது அப்படின்றது. ஏன்னா டீஹைட்ரேட் ஆனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், நம்ம ரொம்ப சோர்வாக வந்து இருப்போம். ஏன் சோர்வாக இருக்கிறோம் அப்படின்னே நமக்கு வந்து தெரியாது. ஒரு டீ குடிச்சிட்டு வந்திருப்போம், நம்ம குடித்த தண்ணி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீரிழப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால் நமக்கு வந்து திரும்ப அந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது இருக்காது. ஸோ இந்த மாதிரி தண்ணி நம்ம வந்து ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் இந்த வெய காலத்தில் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்றத சொல்லிட்டு, தொடர்ந்து உங்களுக்கு எந்த காலம் பிடிக்கும், வெயில் காலம் பிடிக்குமா, மழைக்காலம் பிடிக்குமா, குளிர்காலம் பிடிக்குமா அப்படின்னு நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: நான் சொல்கிறேன். இந்த இன்சிடென்ட் வந்து எல்லாரோட வீட்லேயுமே வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை எனக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நான் சொல்கிறேன், இது நடந்திருக்கா இல்லையா அப்படின்றதையுமே கால் பண்ணி சொல்லுங்கள். நம்ம வீட்டில் வந்து நம்ம ஜாலியாக அக்கா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, எல்லார்ட்டையும் நம்ம ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்போம். இல்லை ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து நமக்கு பிடிச்ச படம் ஓடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அம்மாக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களை கூப்பிட்டு, அம்மா இங்கே வாங்கலாம், படம் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லுவோம். இருப்பா, நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், இதெல்லாம் முடிச்சா தான் எனக்கு மன நிம்மதி, நான் சந்தோஷமாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் கண்டிப்பாக நம்ம வீட்டிற்கு அம்மாக்கள் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ரொம்ப நாளா கேள்விப்பட்டிருக்கேன். இது எனக்கு இப்போதான் ரீசென்ட் டைம்ல வந்து இப்படி இல்லாம வந்து பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. எல்லாரோட வாழ்க்கையிலுமே பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷம் அப்படின்றது வந்து நம்ம தள்ளி போட ஆரம்பிச்சிருவோம். நல்ல வேலை கிடைச்சதும் வெளியூர் சுத்தி பார்க்கலாம், சொந்த வீடு கட்டணும்ன்றதுக்காக நான் வந்து ராப்பகலா உழைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இன்னைக்கு நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் நம்மள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இது தியாகம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் நம்மளுடைய சின்ன சின்ன

எங்களை கூட நாம ஏன் வந்து தியாகம் பண்ண ஆரம்பிக்கிறோம்? அப்படியே பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பழக்கம் ரொம்பவே வந்து ஆழமா பதிஞ்சிருக்க ஆரம்பிச்சிருக்கும். குழந்தைங்களோட ஸ்கூல் படிப்பு முடியட்டும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் இங்க நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாளா வந்து என்னோட பிள்ளைக்காக இருக்க ஆரம்பிக்கிறேன், என்னோட கணவருக்காக இருக்க ஆரம்பிக்கிறேன், கணவர் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா இது மேல உங்களுக்காக நான் இல்ல என்னோட பிள்ளைகளுக்காக மட்டும் நான் இருக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வார்த்தைகள் அடிக்கடி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே அவங்களுக்கான வாழ்க்கையா வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா இது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஏன்னா பெண்கள் அவங்களுடைய சந்தோஷத்தை தின தினமும் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை விட்டுட்டு தன்னோட அதாவது வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து அடுத்தடுத்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டும் அதுக்கப்புறமேட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா, இது நாளுக்கு நாள் பெண்களுக்கு வந்து அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய சந்தோஷத்தை நாளுக்கு நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது யதார்த்தமா நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குடும்ப பொறுப்புகள் அப்படின்றது அதிகமா இருந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து ஏதோ ஒரு வேலை வந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். எதிர்காலத்துக்காக வந்து காத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை திங்க் பண்ணக்கூடியவங்களா பெண்கள் அதிகமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லா இடங்கள்லயுமே இருக்க ஆரம்பிக்கும். நாம வந்து டிவி பார்த்துட்டு இருப்போம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்போம், வீட்டில் இருக்கக்கூடியவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, அந்த நேரத்துல சந்தோஷமா நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே பேசிட்டு இருப்போம். ஆனா கிச்சன்ல ஏதோ ஒரு வேலை இருக்கும், துணி துவைச்சிட்டு இருக்க வேலையா இருக்கும், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அம்மா வந்து நாம எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமேட்டு உட்காரக்கூடியவங்களாவும் இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரிதான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சந்தோஷம் அப்படின்றத ஒன்னு தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அதுதான் இன்னைக்கான கேள்வி. பொறுப்புகள் எல்லாம் முடிச்ச பிறகுதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நிம்மதியை நீங்க ஏன் தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இது பெண்களுக்காக கேட்டிருக்கேன். அதாவது பொறுப்புகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் என்னோட சந்தோஷத்தை நான் வந்து அனுபவிப்பேன், நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் பெண்கள் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்குது. இது ஏன் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா, எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா, பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம் கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
6: வீரம் அப்படின்றது வயதை பொறுத்தது அல்ல, ஆபத்தான தருணத்தில் கூட சுயநலமே இல்லாம அடுத்தவரோட உயிரை காக்கக்கூடிய அந்த துணிச்சலான எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வீரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் தன்னோட உயிரை வந்து துச்சமா மதிக்காம இரண்டு உயிர்களை காப்பாத்திருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு

நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டு இருக்கீங்க சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் ரிலி. அருணாச்சல பிரதேசத்துல ஒரு அமைதியான கிராமமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான். அங்க இருந்த அங்க பிறந்த ஒரு பெண் வந்து இப்போ அவங்களுடைய அசாத்தியமான தைரியத்தாலும் மனித நேயத்தாலும் வந்து ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையுமே வந்து பெருமைப்பட வச்சிருக்காங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். சோ அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் குமாரி பேமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த 2020 வந்து ஜனவரி மாதத்துல வந்து ஆற்றில வந்து மூழ்கி ரெண்டு பேர் வந்து தத்தளிச்சுட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தன்னோட உயிரை கூட அவங்க வந்து பொருட்படுத்தாம என்ன பண்றாங்க அப்படின்னா ஆற்றுல குதிக்க ஆரம்பிச்சு அந்த ரெண்டு பேரோட உயிரை வந்து காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த தியாகத்துக்காகவும் தன்னலமற்ற வீரத்துக்காகவும் வந்து இந்திய குடியரசுத் தலைவரால வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு விருதா இருக்கக்கூடிய விருது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது அப்படின்ற ஒரு விருது இருக்கு இல்லையா, அந்த விருதை வந்து குடியரசுத் தலைவரால் இவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். இவங்க செஞ்ச இந்த செயல் வந்து தவாங் மலைப்பகுதியை தாண்டி ஒட்டுமொத்த இந்திய இளைய தலைமுறைக்கு வந்து அவங்களுடைய மனசுல மனித நேயத்தின் மூலமா வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத இவங்க வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கும் இல்லையா, நம்மள சுத்தி இருக்கவங்கள நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளை பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரியான டயலாக் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஒரு சில மனிதர்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரிய ஆரம்பிக்கும். அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தியாக உணர்வா இருக்கட்டும் மனித நேய பண்பா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு தருணத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். அவன் நிறைய படங்கள்ல அவங்களையும் இருக்கக்கூடிய வீரமான செயல் சொல்லலாம். எல்லா பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தருணத்துல தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் இதெல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும் நியாயத்திற்காக அப்படின்னு சொல்லலாம். இது பெண்கள் மத்தியில அதிகமா இருக்க ஆரம்பிக்கும், நியாயத்துக்காக குரல் கொடுக்கறது பெண்கள் அதிகமா இருக்க ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு இடத்துலயும் வந்து இதுதான் சரி இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டு நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் வெளியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடியவங்களா பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குள்ளயும் ஆபத்தான நேரங்கள்ல நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக தைரியத்தோட இருக்க ஆரம்பிங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா நான் சொல்லிக்கிறேன். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கேரடுவாங்க நேரிலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: கூடி
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து அப்படின்றது வந்து பெண்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அந்த கால்சியம் சத்தை வந்து எந்தெந்த வயதுல இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து பேசலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. 9-18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எலும்புகள் வந்து வளர ஆரம்பிக்கும். அதனால அந்த நேரத்துல ஒரு நாளைக்கு 1300 மில்லிகிராம் கால்சியம் அப்படின்றது பெண்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இந்த வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட் இது எல்லாத்தையும் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதனாலதான் வந்து இளம் வயசுல, அதாவது 9-18 வயசுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு உடல் எடை அப்படின்றது அதிகமாக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணமா அமைதுன்னு சொல்லலாம். அதனால இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 1300 மில்லிகிராம் கால்சியம் அப்படின்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயம், அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பகாலம் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய நேரம். ஒரு குழந்தை தன்னோட தாயோட வயிற்றுல இருந்து தான் வளரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தனக்கு தேவையான கால்சியத்தை அம்மாவோட எலும்புகள்ல இருந்து தான் உறிஞ்ச ஆரம்பிக்கும். அதனால இந்த நேரத்துல பெண்கள் இரட்டிப்பு கவனம், அதாவது எல்லாருமே சாப்பிடுறது வழக்கம் தான், அடிக்கடி பசிக்குது அப்படின்றதுக்காக பெண்கள் சாப்பிடக்கூடிய வழக்கம் தான் கர்ப்பகாலம். அதையும் தாண்டி தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய காலம், இந்த காலகட்டங்கள்லாம் அதிகமான கால்சியம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு அப்படின்றதையும் தாண்டி உங்களுடைய குழந்தைக்கு வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது உங்களுடைய குழந்தைக்கும் போய் சேரும், நீங்களும் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்க முடியும். அதனால கர்ப்ப காலங்கள் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய நேரத்தெல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்க ஆரம்பிக்கணும் பெண்கள். அதுக்கப்புறமேட்டு வந்து 30 வயது கடந்து இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்புல புதிய எலும்புகள் உருவாகிறது அப்படின்றது நிக்க ஆரம்பிச்சிடும். அதனால எலும்பு வச்சுதான் நீங்க வாழ்நாள் முழுக்க ஓட்டணும் அப்படின்றதுனால 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப அலர்ட்டா இருக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்திலேயே கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும். நீங்க கால்சியம் சத்து அதிகமா எடுத்துக்கும் போது உங்களுக்கு எலும்புகள் பலமா இருக்க ஆரம்பிக்கும். அதை எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கிறது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மெனோபாஸ் காலகட்டங்கள், மெனோபாஸ் காலகட்டங்கள் அப்படின்னு வரும்போது 45 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். ஈஸ்ட்ரோஜன் அதுக்கப்புறமேட்டு ப்ரோஜெஸ்டரோன் சொல்லக்கூடிய ஹார்மோனோட அளவு குறையும் போது எலும்புகள்ல இருக்கக்கூடிய கால்சியம் வேகமா கரைய ஆரம்பிச்சிடும். அதனால அந்த நேரத்துல 45 வயசை கடந்து இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து கால்சியம் சத்து அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில அதுதான் நான் பகிர்ந்திருக்கேன். பெண் குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னு போது ஒரு நாளைக்கு 1300 மில்லிகிராம் கால்சியம் அப்படின்றது தேவையான ஒரு விஷயம். அதே மாதிரி கர்ப்பகாலம் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல 2x இந்த கால்சியம் சத்து அப்படின்றது அதிகமா எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 30 வயசை கடந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து எலும்பு தேய்மானம் புதுசா உருவாகிறது தடைபட ஆரம்பிக்கும். அதனால இருக்கக்கூடிய எலும்புகளை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்ன்றதுக்காக கால்சியம் சத்து எடுக்க ஆரம்பிக்கணும். அதையும் தாண்டி மெனோபாஸ் காலகட்டங்கள், இந்த வயசுலாம் பெண்களுக்கு எலும்புகள் உடையக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு அதிகமா ஏற்படும். அதனால அந்த நேரத்துல வந்து கால்சியம் சத்தை நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய வயசு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நேரத்துல நீங்க கால்சியம் சத்தை எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க கால்சியம் சத்தை எடுக்க ஆரம்பிச்சு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். சோ தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கேரட் வாங்க நேரடியே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மலர் கண்காட்சியில் அலங்கரிக்கப்பட்டுள்ள பூக்களை கண்களுக்கு மட்டுமே விருந்தாக்குங்கள். கைகளால் பறித்து சேதப்படுத்தாதீர். இயற்கையை ரசிப்போம், மனித குலத்தை காப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏய், ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம்.
0: சரி, எங்க எப்ப நடக்குது? பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்கா பாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயாம். இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா FM தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: சூப்பர், சென்று வா ஸ்வேதா, வென்று வா.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: ஸோ கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நம்ம வந்து கண்ணம்மா பகுதியில் யார் நம்ம கூட பேச போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடலிங் அப்படின்ற ஒரு துறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க கிட்ட தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எல்லாரோட கனவுகளும் வந்து நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால், குறிப்பாக பெண்களுடைய கனவுகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால், பல கனவுகள் வந்து மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பொண்ணோட கனவு நிறைவேறி அவங்களுடைய கனவை நிறைவேற்றி அவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க
6: அப்படின்னு
7: ஒரு 6 inch ஹீல்ஸ் போட்டுட்டு ஒரு 6 to 12 hours வந்து நிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். ஹெவியா பெயின் இருக்கும், லைக் பேக் பெயின்ல இருந்து டோஸ்ல இருந்து எல்லாமே நல்லா வலிக்கும். பட் ஸ்டில் அந்த பென்சில் ஹீல்ஸ் ஸ்டெலட்டோஸ் சொல்லுவாங்க, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அந்த ஒரு 6 inch ஹீல்ஸ் போட்டுட்டு ஒரு டே டு லைக் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் நைட் வரைக்குமே வந்து அந்த ஹீலை ரிமூவ் பண்ணாம நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டேன். அண்ட் வாக் பண்றப்போ அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, ஈஸியா வாக் பண்ண முடியாது. அதுல வந்துட்டு லைக் கொஞ்சம் ஸ்லிப் ஆனிச்சுனாலும் கால் உடையறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே டாக்கிள் பண்ணி எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பேரியரா தெரியல. நான்
5: பாடல் வந்துட்டு இருக்கேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவானி பேசிட்டு இருக்காங்க. சிவானி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேலம்ல மாடலிங் துறையில வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்க தான் சிவானி. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சிவானி, இப்போ நீங்க வந்து மாடலிங் துறையை சூஸ் பண்ணிட்டீங்க, நிறைய கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு போது இப்போ எல்லாருக்குமே வரக்கூடியது தானே, இப்போ நீங்க சொல்லியிருந்தாலும் இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தாலுமே வந்து இந்த ஹீல்ஸ் எல்லாம் நீங்க போடுறீங்க அப்படின்னு போது அதெல்லாமே வந்து ஒரு மாதிரி பாத வலி ஏற்படுறது, பாத வெடிப்பு ஏற்படுறது, இதெல்லாமே அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். சோ அந்த நேரத்துல நீங்க எப்படி அதெல்லாத்தையும் சமாளிச்சீங்க?
3: இல்ல, இது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாவே இல்ல, அது எனக்கு ஒரு ப்ரௌட் லைக். அது அதை போடுறப்போ இன்னுமே எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வந்து ஹை ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகும். லைக் ஒரு ஹீல்ஸ் போட்டு நம்ம வாக் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு 10 பேருக்கு முன்னாடி நம்ம வாக் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ், அந்த மாதிரி ஒரு பிரெயின்ல அப்படி இருந்திருந்தே எனக்கு இது ஒரு பெரிய கஷ்டமா தெரியல. பட் அதுல வந்து எல்லாரும் இனிமேல் வரவங்க ட்ரை பண்ணனும், அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணனும், அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்
2: கண்டிப்பா. அதுல இருந்து உங்களுக்கு நீங்க அத நடக்கறீங்க அப்படினும்போது பாடி பெயின் இருக்க ஆரம்பிக்கும். சோ அத ஹீல்ஸ் போட்டு நீங்க நார்மலா நடந்தீங்க அப்படினா பாதம் வலி, அது வலி இதெல்லாம் ஏற்படும் அப்படினும்போது சோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க, சோ அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க?
3: பெருசா எதுவும் பண்ணல. எனக்கு ரொம்ப வலியா இருந்துச்சுன்னா அம்மா சுடு தண்ணி வச்சு ஒத்தனை கொடுப்பாங்க. மத்தபடி இது எனக்கு பிடிச்சதுனால எனக்கு அந்த வலி கூட எனக்கு தெரியல. அவ்வளோ ஹெவியான பெயின்லாம் கிடையாது, இதை டாக்கிள் பண்ணிக்கலாம்.
2: பிடிச்ச விஷயத்துல வரக்கூடிய வலி இருக்கு இல்லையா, அது மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே கடந்து போயிடும், அது வலியா தெரியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிஜமா நமக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு போது அதுல எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சவால்கள் இருந்தாலுமே அதை நம்ம அடுத்தடுத்து செய்ய தோணும். ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த வேலை நமக்கு பிடிச்சிருக்கு. கஷ்டமா இருந்தாலும் அந்த வேலையை பிடிச்சி பண்றக்கூடிய எண்ணம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க ஆரம்பிக்கும். சோ அத தான் சிவானியும் சொல்லிருக்காங்க. சிவானி, இப்போ நீங்க மாடலிங் அப்படின்ற ஒரு துறையில நம்ம சேலம்ல நீங்க இருக்கீங்க அப்படினும்போது சோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இத பத்தின அவேர்னஸ் அப்படினு இருக்குதா, இல்ல நீங்க நம்ம ஊர்ல சேலம்ல வந்து மாடலிங் அப்படின்ற ஒரு துறையை சூஸ் பண்ணி இதுல அடுத்தடுத்து க்ரோ ஆயிட்டு இருக்கீங்க அப்படினும்போது இதுல நம்ம ஊர்ல சந்திச்ச சவால்கள் அப்படின்றது அதிகமா உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருக்கா?
3: இல்ல, நிறைய ஈஸின்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னதா இருந்தாலும் என்னோட அம்மா சப்போர்ட் பண்ணாலும், நான் கான்பிடண்டா இருந்தாலும் நம்மள மட்டம் தட்டத்துக்குனே நிறைய பேர் இருப்பாங்க. நம்மள டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறது, நீ இப்படி இருக்க, நீ எப்படி மாடல் ஆக போற, நீ எல்லாம் மாடலா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சோ அதெல்லாம் விட்டுட்டு நான் அதுல வந்து ஃபெட்அப் ஆகல. லைக் அதுதான் அவங்க சொல்ற மாதிரி நம்ம ஆயிடுவோமோங்கறத நான் யோசிக்கவே இல்லை. சோ அதெல்லாம் தாண்டி லைக் நான் பண்ணுவேன், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, என்னோட பியூட்டி மேல எனக்கு கான்பிடன்ஸ் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நான் அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன்.
2: நம்ம சேலம்ல இந்த துறையில நான் இருக்கேன் அப்படின்னும் போது இங்கேயுமே சவால்கள் அப்படின்னு எனக்கு அதிகமா இருக்க ஆரம்பிச்சு. அது எல்லாத்தையும் வந்து நான் சமாளிச்சுதான் இருக்க ஆரம்பிச்சேன், எனக்கான பேரையும் நான் இந்த இடத்துல உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்றதையும் வந்து சிவானி சொல்லியிருக்காங்க. ஸோ மாடலிங் துறையா இருக்கட்டும், இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா துறைகள்லையுமே பெண்கள் கால் பதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல சக்சஸும் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும். சவால்கள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளா அமைஞ்சிடக்கூடாது, நான் நிகழ்ச்சியின் மூலமா எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேர்களை. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன திவாக்கர், இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸ் நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டெய்ன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில இன்னைக்கு திவாகரன் கூட ஆரம்பத்துல என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஏஐ வெப்சைட் தான் மக்களே உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஏஐ வெப்சைட் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு போஸ்டர் ஒன்னு ரெடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இந்த போஸ்டர் ரெடி பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் போஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து கேன்வாவை தேடி தான் போவாங்க. கேன்வாவும் ஒரு சூப்பர் வெப்சைட் தான், ஆனால் கேன்வாவை தாண்டி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லை. அதுக்காக தான் நான் வந்து இதை கொண்டு வந்திருக்கேன். இந்த போஸ்டர் ரெடி பண்ணுற வெப்சைட்டை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ கேட்கலாமா? இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் அவுட் ப்ரோ அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இந்த கட் அவுட் ப்ரோ அப்படிங்கிற வெப்சைட் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டிசைனிங்காக ரெடி பண்ண ஒரு வெப்சைட்னு தான் சொல்லணும். இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜும் ரெடி பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் இமேஜையும் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் இதில் இருக்குது. இன்டீரியர் டிசைன்லாம் உங்களால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இமேஜும் டிசைன் பண்ணிக்க முடியும். ஐடி ஃபோட்டோ மேக்கர் இருக்குது, கஸ்டமைஸ்டு பிரிண்டிங் இருக்குது, இங்க் காமர்ஸ் ஆட்டோ டிசைன் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஒரு வெப்சைட்லேயே இருக்குது. இதில் உங்களால் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், இமேஜ் ஏஐ வால் ஆர்ட் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், ஏஐ வால்பேப்பரை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோவோ இல்லை எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டு கீழே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இவங்களோட இதில் 5 கிரெடிட் கேட்குது. அந்த 5 கிரெடிட்டை கொடுத்தீங்கன்னா இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த வெப்சைட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிபிடி மாடல் கொடுத்துருக்காங்க, ஜெமினியோட நேனோ பனானா மாடல் கொடுத்துருக்காங்க, சி ட்ரீம் மாடல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1.2.7 அப்படிங்கிற மாதிரி பல வகையான மாடல் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ரெசல்யூஷனை செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இதுலேயுமே போஸ்டரும் ரெடி பண்ணிக்க முடியும். போஸ்டர் ரெடி பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இந்த வெப்சைட் இருக்குது. நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஏஐ வெப்சைட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட் அதாவது கட் அவுட் டாட் ப்ரோ அப்படிங்கிற வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட இப்பதான் ஒரு சாமையான ஒரு விஷயம் சொன்னேன், கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதை தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு சூப்பரான விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியில நீங்க நிறைய பாட்டு கேட்பீங்க. டெக் குரு நிகழ்ச்சின்னு இல்லை, பொதுவாகவே நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்பீங்க. கண்டிப்பா எல்லா பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி பாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதனால திவாகர் உங்களுக்கு உதவியா இருக்கும். எப்படி அது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும், எந்த பாட்டுக்கு எந்த நான் ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். அதனால பாடலோட கருத்துக்கள் ஏதா இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. அந்த கருத்துக்களை எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னா, இந்த நம்பருக்கு அனுப்பணும். நீங்க உங்க பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புனீங்கன்னா தான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல இது எல்லாத்தையுமே, அதாவது எந்த ஊர்ல இருந்து எந்த நான் ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது சொல்றது வசதியா இருக்கும். அதனால கருத்துக்கள் ஏதாவது இருந்தா மறக்காம அனுப்புங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான சமையான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட் பெயர் என்ன தெரியுமா? இது வந்து ஒரு அருமையான சமையான ஸ்மார்ட் வாட்ச். நீங்க ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும், ஓரளவுக்கு நல்ல ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா உண்மையான ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் செலவாகும். அதில் வந்து செலவாகிற மாதிரி ஒரு 20,000 ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் வாட்சோட பெயர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட பெயர் தான் வந்து சாம்சங் நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 7. சாம்சங்கில் நிறைய வாட்ச் விட்டுருக்காங்க, நிறைய மாடல்ஸ் வேரியன்ட்ஸ் விட்டுருக்காங்க. அதில் வந்து இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 44mm வேரியண்ட்டை சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் வாட்சில் அப்படி என்ன திவாக்கர் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது முதல்ல சாம்சங்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா, இதில் யூனிக்கான ரவுண்ட் டெயில் கொடுத்துருப்பாங்க, பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். இதில் இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே ஏஐ பவர்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க. இர்ரெகுலர் ஹார்ட் ரிதம் இருந்துச்சுன்னா உடனே வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை ட்ராக் பண்ணி சொல்லிவிடும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் உங்களோட ஒர்க் அவுட்டை ட்ராக் பண்ணுறது, ஸ்லீப் ட்ராக்கிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேலக்ஸி இக்கோ சிஸ்டம் கனெக்டிவிட்டியும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் சாம்சங் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு டிசைன்லையும் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வச்சுருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்சார்ஸும் அட்வான்ஸ்டு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா மானிட்டர் பண்ணுறது, அந்த ஹார்ட் ரேட்லாம் மானிட்டர் பண்ணுறது ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே மானிட்டர் பண்ணி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் டூயல் ஃப்ரீக்குவன்சி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஜாகிங் போகிறீங்க இல்லை எங்கேயா சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளோட்டிங் கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க, லைட் வெயிட்டாக இருக்கும், IP68 ரேட்டிங் கொடுத்துருக்கிறதுனால தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3 கலரில் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்சை ட்ரை பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பரதநாட்டியம்
1: தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: சமுதாய வானொலி
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட ஜாலியாக பேசிட்டு வந்து நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இப்போ நீங்கள் சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். அப்போ தான் அடுத்த டைம் சொல்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இன்னொரு டைம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனை தொடர்ந்து இப்ப டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். இந்த விஷயம் எதுக்காக பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த போனை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃபா வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி டெக்குரு நிகழ்ச்சியில் இதை பத்தி கேட்டிருப்பீங்க. அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணும், ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் யூஸ் பண்ணும், அதுலேயே நீங்கள் வந்து பின் நம்பர்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி பின் நம்பர்லாம் வைக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அதிலிருந்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம ஃபோனை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் இந்த பாஸ்வேர்டு வைக்கிறத தாண்டி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள், அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து மொபைலோட சாஃப்ட்வேர் அப்டேட்டே பண்ணுறது இல்லை. ஏன்னு கேட்டால் அது நிறையா ஸ்பேஸ் எடுக்குது, அதுக்கப்புறம் அது வந்து நிறையா ஸ்பேஸ் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா டேட்டா கேட்குது அப்டேட் பண்ணுறதுக்கு. என்னால் அந்த அளவுக்கு என்கிட்ட இன்டர்நெட் இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் சாஃப்ட்வேர் எதுக்காக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சாஃப்ட்வேர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண அது வந்து பழசாயிடும். அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, டெவலப்பர் சைட்லேருந்து அந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சாஃப்ட்வேரில் ஏதாவது பக்ஸ் இருக்குது, ஏதாவது குறைகள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சிக்கல் இருக்குது, இல்லை குறைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க சரி பண்ணி அடுத்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அவங்க வெளிவிடுவாங்க. அப்படி விடுறப்ப அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால பழைய குறைகள்லாம் சரி பண்ணப்பட்டு அதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அதெல்லாம் ஃபுல்லாக சரி பண்ணிவிட்டு அவங்க புதுசாக கொடுத்துருப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால பல விஷயங்கள் மாறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறைகள்னு பார்த்தா ஒரு சில விஷயங்களை அவங்க சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தால் அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செக்யூரிட்டி ரீசன்ஸும் இருக்கும். அந்த பல சிக்கல்கள் பக்ஸ்ன்னெலாம் சொன்னல அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய, அதாவது அதுக்கப்புறம் வரக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட்டில் தான் அவங்க வந்து சரி பண்ணி விட்டுருப்பாங்க. அதையே நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்காமல் அப்டேட்டே பண்ணாமல் வச்சுருக்கோம். அப்படிலாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அது எத்தனை ஜிபியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஸ்பேஸ் பிடிச்சாலும் பரவாயில்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் தான் செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் அதெல்லாம் சரி பண்ணி அவங்க புதுசாக கொடுத்துருக்கிறத, அந்த குறைகள்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கிறத நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால் இன்னும் யாராவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாமல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து எந்த ஒரு ஆப்பையுமே அப்டேட் பண்ணாமல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இதை சொல்லி புரிய வச்சு அவரை அப்டேட் பண்ண சொல்லுங்கள். அதனால் வந்து அவருக்கும் நல்லது, அந்த மொபைலுக்கும் நல்லது. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட உங்களுக்காக அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத கேட்டலாம்.

0: கேட்டா இந்த பழைய ஹெட்போனு சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
1: அம்மா, மின்சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போடக்கூடாதுமா.
0: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
1: இந்த மாதிரி மின்சாதன கழிவுகளை குப்பையில போடாம இவேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
0: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா?
2: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள். அதை குப்பையில் இட வேண்டாம். பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்கறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் போறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க தெளிவா சொல்லுவோம். அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர், இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமையான ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டைம் வந்து மொபைல் போனுக்கு சொல்ல போறது இல்லை, கம்ப்யூட்டருக்கு சொல்ல போறேன். அதாவது நீங்க உங்க வச்சிருக்க கம்ப்யூட்டர்ல அடிக்கடிக்கு ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் கூட காலியான இடமே இருக்க மாட்டேங்குது. அதனால என்னோட சாஃப்ட்வேர் நிறைய லேக் ஆகுது, இதனால எதுவும் இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, முக்கியமா விண்டோஸ் யூசர்ஸ் அந்த மாதிரி யாராக இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்றேன் அப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏவிஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய பிசி கிளீனர் சாஃப்ட்வேர் தான் இது. சரி, இதில் என்னென்னலாம் வந்து வாக்கர் இருக்கும், என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜை, கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை கிளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. எதுக்குப்பா அதை நானே போய் டெலீட் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் உங்களுக்கே தெரியாமல் நிறைய ஜங்க் ஃபைல்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்மளால் ஒவ்வொன்றும் தேடி போயெல்லாம் டெலீட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி விட்டிங்கன்னா, அது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் எங்கெங்கே ஜங்க் ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து காட்டிடும். நீங்கள் கிளீன் இல்லைனா ரிமூவ் ஜங்க் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிடும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் பிசியோட பர்ஃபார்மன்ஸை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏவிஜி அப்படிங்கிற இந்த இதில் வந்து ஆல்ரெடி ஆன்டி வைரஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடியது தான் இந்த கிளீனிங் சாஃப்ட்வேர். இது மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை கிளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட கம்ப்யூட்டரை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காகவும் ஜங்க் ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க ஆப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல் ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா அவங்க பே பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டைம் இதெல்லாம் ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா பே பண்ணி கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இப்போ நம்ம வாழ்க்கையில் எது வருமோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் அது கண்டிப்பாக வந்து வருங்க. இன்னும் ஒரு சிலரோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில் ஒரு ப்ராப்ளம், மதியானம் ஒரு ப்ராப்ளம், நைட்டு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேலை மாதிரி மூணு ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ நான் எதுக்கு இப்போ ஷோவை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ப்ராப்ளம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், காரணம் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இதை வச்சு தான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும்ல, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஸோ நம்ம நேயர்களுக்கும் நிறைய டிப்ஸ்லாம் வந்து தேவைப்படும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத. ஸோ இதை பற்றி கேட்க நானுமே இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். அதாவது நம்ம ஹெட்காட்டோட 49வது மலர் கண்காட்சி இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து இந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ தான் ஏற்காடில் மலர் கண்காட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இதை முன்னிட்டு நம்ம சேலத்திலிருந்து ஏற்காடுக்கு கிட்டத்தட்ட 32 ஸ்பெஷல் பஸ்ஸஸை அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றுலா பயணிகள்லாம் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ நிஜமாலுமே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் ஏற்காடு ஃப்ளவருக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக வந்து போயிட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் என்கிட்டயே வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸில் நீங்கள் போகிறதுக்கு பிளான்லாம் போட்டிருக்கீங்க இந்த வீக்கெண்டில் அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம பக்கத்து மாவட்டத்தில் திருவண்ணாமலை இருக்குல்ல, திருவண்ணாமலையில் இன்றைக்கி திடீர்னு அந்த அத்திக்கட்டி ஆலங்கட்டி மலைலாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பெஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் கையில் வச்சு விளாண்டுட்டுலாம் இருந்தாங்க, அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

இலக்கணிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய

0: புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான விளாக் எடுக்க போறோம். நம்ம சேனல்ல இருக்க 99 ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு புது விளாக் காத்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாமா? என்ன மச்சான், எல்லாம் ரெடியா?
6: மக்களே, அங்க பாருங்க, அந்த பாட்டி இட்லி சொல்றாங்க. டேய் மச்சான், இட்லி எதுல சொல்றாங்க?
7: இட்லி குண்டால.
6: என்னது
7: இட்லி குண்டால?
6: அங்க பாருங்க மக்களே, அந்த பாட்டி சொல்ற இட்லிய மக்கள் எல்லாம் சாப்பிடுறாங்க. அதுவும் கையில எடுத்து வாயில போட்டு சாப்பிடுறாங்க. கடையோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரோடு மேல வண்டி போகுது.
7: என்ன
1: மக்கா, நிலாவுக்கு போவோமா?
8: எல்லாருக்கும் கையெழுத்து போட்டு போட கற்று தரணும். அதுக்காக இந்த ஒரு விஷயத்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க அந்த ஊரோட கலெக்டர். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இப்போ வந்துட்டு செம்ம பேச பொருளாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் அந்த பேசலாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: ஹே அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 தேதி பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த இவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட திருப்பூர்லேருந்து கஸ்தூரியை நான் கால் பண்ணி அவரோட லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்லாம் வந்தால் அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றத அவர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து சொல்லியிருந்தார். அதாவது அவரோட வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து வருமா, டெய்லி ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக வந்துக்கிட்டே வந்து இருக்குமா. ஸோ அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாராம். அதாவது சைலண்ட்டாக இருந்து எந்த வித ரியாக்ஷனும் கொடுக்காம அதை அவர் ஹேண்டில் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நிஜமாலுமே அவர் சொன்னது வந்து உண்மைதானே. என்ன அப்படின்னா, சைலண்ட்டாக இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக நம்மளை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய பேரை வந்து சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் அதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம ஊரில் கூட வந்து இருக்கிறாங்க. ஸோ அதை யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு நம்ம கூட இப்போ வந்து யாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருமே வந்துட்டு அவரோட லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்றத நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறாரா. நான் வந்து பேசியே ஆகணும், இது வாலிப வயசு நிகழ்ச்சி, நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ யார் அவர், அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
7: ஹாய் ஹாய் குரு.
1: ஹாய் ஹாய் ப்ரோ.
7: சொல்லுங்கள் குரு.
1: இப்போது நம்ம லைஃப்பில் ரெகுலராக எது வருமோ இல்லையோ கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து வரும். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
7: ப்ராப்ளம் வருது அப்படின்னும்போது அதுதான் இப்போ எனக்கு அண்ணா சொல்லியிருந்தார் இல்லையா, அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையிலையுமே வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அமைதியாக அது ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி அதுக்கு எப்படி நம்ம அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்றத நான் அமைதியாக தான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ இது இப்போது, இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப வந்து சண்டை போடுறது அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போது வந்து கொஞ்சம் அப்படியே மாறிட்டேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் நம்ம பேசும்போது இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஷேர் வந்து பண்ணிக்கிட்டாரு. ஸோ சைலண்ட்டாக இருந்து நம்ம ப்ராப்ளமாக நீங்கள் அனலைஸ் வந்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன்லாம் நிறையா பண்ணால் நம்மளோட ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா சமூக வலைத்தளங்களில் இன்னொரு விஷயம் வந்து செம்ம பேசப்பொருளாக இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நார்த் இந்தியாவில் ஒருத்தர் பாபாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர், அவர் வந்துட்டு ஒரு டீ ஷாப் வந்து வச்சு ரன் பண்ணிட்டுருக்காரு கிட்டத்தட்ட 45 வருஷமாக. இதில் என்னப்பா ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் வந்து இருக்கு, அவரோட டீ ஷாப்பில் 45 வருஷமாகவே என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் டீ சாப்பிட்டு உங்களுக்கு காசு தர வில்லிங் இருந்தால் மட்டும் நீங்கள் காசு டீ வந்து குடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்களா. ஆனால் அங்கே அப்படி வந்து அவர் பண்ணல. நீங்கள் டீலாம் குடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக இருக்கோ, அதாவது நீங்கள் காசே தரலினாலும் பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ தான் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த ஃபிக்ஸ் வந்து பண்ணல. ஸோ இன்னொரு விஷயம் வந்து சமூக வலைதளங்கள் சம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். நம்ம கூட இப்போ பேசுறதுக்காக புது சோஷியல் மீடியா கிரியேட்டரும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633300.

0: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏய், ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம்.
0: சரி, எங்க, எப்ப நடக்குது? பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்காபாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா FM தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: சூப்பர், சென்றுவா ஸ்வேதா, வென்றுவா.

0: கோடை விடுமுறையை கொண்டாட ஏற்காடு செல்லும் பயணிகள் அரசின் விதிமுறைப்படி வாகனங்களை இயக்கி பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர். விதிமுறையை மதிப்போம், பாதுகாப்பாக பயணிப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா எஃப்எம் 107.8.
2: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
3: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
4: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
4: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
2: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
5: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் சமூக வலைத்தளங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேசு பொருளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம பேசணும். இப்போ இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெகுலரா என்ன பண்ணுவோம், சோசியல் மீடியா கிரியேட்டரோட பேசுவோம்ல. ஸோ அதே மாதிரிதாங்க, இன்னைக்கும் நம்ம கூட ஒரு சோசியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, துறையூர்ல இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவரு மிகப்பெரிய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் துறையூர் மக்கள் கிட்ட. ஸோ ஏன் அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் ஏன் அப்படின்னா, அந்த ஊரில் நடக்கிற ரெகுலரான அப்டேட்ஸு, அந்த ஊரை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களை ரொம்பவே கண்டென்ட் குவாலிட்டியாக ரொம்பவே நீட்டாக அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு நம்ம கோகுல் பிரதர். ஸோ நம்ம கோகுல் பிரதர் தான் இன்றைக்கி அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நிறைய விஷயங்கள். ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயராக வந்து இருக்க போகுது. ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம கோகுல் பிரதர் இன்றைக்கி சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் பிரதர், நீ எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் பிரதர். பிரதர், உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம நேயர்களுக்காக பிரதர்.
7: என்னோட பேர் கோகுல், நான் துறையூர் பசங்க அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜோட ஆங்கர் நான் தான். அண்ட் வந்து துறையூர் வந்து திருச்சி மாவட்டத்தோட ஒரு பகுதியாக இருக்கு. எங்க ஊர்ல சின்னதாக ஒரு ரூரல் ஏரியா தான் அப்படின்னு சொல்ல போனோம். ஒரு முனிசிபாலிட்டியாக இருந்தாலும் சுற்றி நிறைய ரூரல் ஏரியாஸ் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம மீடியாவோட வெளிச்சத்துக்கு நம்ம ஊரையும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நான் அந்த பேஜை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் வந்து என்னோடய துறையூருடைய ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நான் தான். அண்ட் வந்து எங்கள் ஊரில் பெருசாக ஒன்றும் டெவலப்மெண்ட் அப்படின்றது இல்லை அப்படின்னாலும் சரி, இருக்க விஷயத்த மக்களுக்கு வந்து படம் பிடிச்சு காட்டுவோம், ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு எய்ம் தான். பட் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்தளவுக்கு இந்த ஐடியாஸோடு நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும், 2021 வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் சாரி 19 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து நிறைய விதிமுறைகள் போட்டு இது அது இது நிறைய சொல்கிறப்போ சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ போரிங் டைமில் வெளிலையும் விளாட போக முடியாது, நம்ம ஏன் வந்து வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் ஆரம்பித்தது தான் அந்த சேனல். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் ஃபர்ஸ்ட் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு 2021.
0: சூப்பர் சூப்பர் பிரதர், 2021 ஸ்டார்ட் பண்ணால் உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு. உங்களோட கண்டென்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக செம்மையாக வந்து இருக்கு பிரதர். நாம் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கோகுல் பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில். ஸோ இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டருமே அவரோட ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ நம்ம கோகுல் பிரதர் இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க, எப்போ பேஜை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களாம் சொல்லுங்க. ஸோ நீங்கள் பேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண ஒரு கண்டென்ட்னா எந்த கண்டென்ட் பிரதர்?
4: அன்னைக்கு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டல்கோனா காஃபி அப்படின்றது ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. சரி, பசங்கெல்லாம் சேர்ந்து டல்கோனா காஃபி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டு அதை ஒரு கண்டென்ட்டாக போட்டோம். அண்ட் தென் அதுக்கப்புறமா அப்படியே வீட்டிலேயே இருந்து ஒரு ஆப் ரிவ்யூ பண்ணுறது, ப்ளஸ் எனக்கு ஃபுட் ரிவ்யூவில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ சரி ஓகே, ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ வந்து இர்ஃபான்ஸ் வியூ அப்புறம் டான்ஜர் பிளாக்ஸு இந்த மாதிரி சேனல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அந்த டேயில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ரிவ்யூவில் தான் வந்து ஜேர்னி மோஸ்ட்லி ஃபுட் ரிவ்யூஸ் பேஸ் பண்ணி தான் போச்சு என் பேஜில். அண்ட் தென் அதுக்கப்புறம் காலேஜ் ட்ரிச்சி சென்ட் ஜோசப்பில் படித்தேன். ஸோ அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வீடியோஸ் எடுக்க போயிடுவேன். போயிட்டு அப்படியே மதியான டைமில் அப்படியே ட்ரிச்சியில் இருக்க ஷாப்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் பைக்ஸுக்கு நல்ல ரீச் இருந்தது என் பேஜில். நான் மோஸ்ட்லி ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் பைக்ஸை வச்சு தான். அண்ட் தென் அதுவும் நல்ல சீரியஸ் ஹிட் ஆச்சு. தென் வந்து ட்ரெண்ட் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மாறிடுச்சு. அப்போ டிக்டாக் பேன் ஆயிடுச்சு. அண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு ஃபீல்டு நோக்கி நிறைய எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்டாக்ல இருந்த முகங்கள் அத்தனையும் இன்ஸ்டாகிராமில் வந்துருச்சு. அண்ட் தென் யூடியூப்லேயுமே பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்மளும் ரீல்ஸ் பண்ணுவோம், யூடியூப்ல ஃபுல் வீடியோ போடுறதை தாண்டி நம்ம இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டால் தான் நமக்கு ஷார்ட் டைமில் மேக்ஸிமம் ரீச் இருக்கும். ஸோ யூடியூப்ல வந்து என்ன தான் நம்ம இது பண்ண, அதுலேயும் ஒரு 16K சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டேன் நான். பட் இருந்தாலும் சரி ஓகே இன்ஸ்டாகிராம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்ஸ்டாவோட கம்யூனிட்டிக்கு வரும்போது இந்த இடத்துல ரெஸ்பான்ஸை எப்படி வாங்குறதுன்ற ஒரு டவுட் இருந்தது எனக்கு. எப்படி வந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு நிறைய ஒரு இதை வாங்குறது, ஃபாலோவர்ஸை வாங்குறது, தென் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸை கொடுக்கணும், ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது
3: சூப்பர் சூப்பர் பிரதர், கண்டிப்பாக உங்களோட கண்டென்ட் அப்படின்றது பயங்கர வேல்யூபுளாக வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் குவாலிட்டி அப்படின்றது உங்களோட பேஜில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான கண்டென்ட்டை ரெகுலராக டெலிவரி பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம கோகுல் பிரதருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாமோதர் அண்ணா சென்னையிலேருந்து கால் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறமா கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்து கால் பண்ணி அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக லா சா ராமாமிர்தம் எழுதிய பரிவட்டம் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். மகேந்திரனுக்கு கை கால்லாம் நல்ல வலிமை. இந்த தறிக்கட்டைய மிதிச்சு மிதிச்சு நல்ல கையெல்லாம் அப்படி புஜம் மாதிரி இருக்கும், முழங்கால்லாம் நல்ல வலிவா இருக்கும். நல்ல பழக்க வழக்கம், ஒரு குடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் கெட்ட பழக்கங்களாம் இல்லாதனால உடல் வலிமையை பற்றி சொல்லவா வேணும். நல்ல உழைப்பாளி, சிக்கனமான ஆளும் கூட. வேகமாக தறி நெய்கிற அந்த பழக்க வழக்கம் அவர்கிட்ட உண்டு. ஒரு தறியில் உட்காந்துட்டாக்கா வேறு எந்த எண்ணமும் வராது, அப்படி ஆள். பொதுவாக தறி நெய்கிறவங்களுக்கு வேறு சிந்தனைகள் இருந்தால் தறியில் புடவை அவ்வளோ நல்லா வராது, நேர்த்தியாக வராது. ஏன்னா நாடா எகரலாம், நூல் அறுபடலாம், இதெல்லாம் கவனம். இன்னும் சொல்ல போனால் இந்த நாடா இப்படியும் அப்படியும் வேகம் வேகமாக ஓடுற அந்த சத்தமே அவங்களுக்கு தறி சீராக ஓடுதா இல்லை ஏதாவது கோளாறு ஆயிடுச்சான்னு காட்டி கொடுத்துரும். ஒரு நாளைக்கு ஒரு பீஸு நெஞ்சிருவான் மகேந்திரன். ஒரு பீஸ் அப்படிங்கிறது ஒரு 14 முழம், அதான் கணக்கு. ஒரு நாளைக்கு அந்த 14 முழத்துக்கு குறையாம நெஞ்சிருவான். அதனால ஒரு தினசரி இவ்வளவு வருமானங்கிறது உறுதியாயிடும். அதே மாதிரி வாரம் மாதம் இவ்வளவு வருமானங்கிறது உறுதியாயிடும். இந்த மாதம் எவ்வளோ வரும், போன மாதம் அவ்வளோ வந்தது, அந்த கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு பீஸு குறையாம அறுத்துட்டு தான் தறி விட்டு எழுந்திருப்பார் மகேந்திரன். தறினா ஒரு ஆள் வேலை இல்லையே, வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேலை செய்யணும் தறிக்கு. அப்புறம் கண்டு சுற்றணும், பாவு புனைக்கணும். இப்படி தறினா தறி நெய்யறது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுத்தா தான் தறி ஓடும், நிற்காம ஓடும். இரவெல்லாம் கூட தறி நெய்யறது உண்டு. ஒவ்வொரு நேரத்தில் விளக்கு பொருத்திட்டு அதில் நெய்யற வழக்கம் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நெய்யறது தான். பாவு புனைக்கிறது ஒரு பெரிய வேலை தான், அது கொஞ்சம் நுட்பமான வேலையும் கூட. மகேந்திரனை பொறுத்த வரைக்கும் பகலெல்லாம் தறி நெஞ்சாலும் இந்த பாவு பொனைக்கிறதுன்னு தனியாக ஒரு நாள் ஒதுக்க மாட்டேன். அப்படி அது பாவு வந்ததுன்னா ராத்திரியிலேயே அந்த விளக்கு பிடிச்சிட்டு அதை முடிச்சிடும் அப்படி வேலையை. ஏன்னா பாவு பொனிச்சு வச்சா தான் காலையில் தறி ஓட்ட முடியும். அதனால் இப்போ காலையில் தறி பாவு பொனிக்க ஆரம்பித்தா அதுவே ஒரு நாள் பொழப்பாக ஓடி போயிடும். ஒரு அரை நாள் அப்படி போயிடுச்சுன்னா அன்னைக்கு அந்த 14 முழம் அந்த ஒரு பீஸ்ங்கிறது நெஞ்சு முடிக்க முடியாது, இல்லைன்னா இரவெல்லாம் ஓட்டணும். அதனால் ராத்திரியோட ராத்திரியாக பாவெல்லாம் பொனிச்சிருவோம். அப்படி பகலில் தறி ஓட்டுறது இந்த மாதிரி தான் ஒரு வழக்கமான ஆள்.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் ஒழுது சோரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: இப்படி பொறுப்பான பிள்ளைன்னு தானே அவருக்கு பொண்ணு கொடுத்தாங்க அந்த ஒரு மளிகை கடைக்காரவங்க. அந்த ஊர்லயே அந்த மளிகை கடை தான் பெருசு. அது ஒன்னே ஒரே ஒரு கடை தான், கொஞ்சம் வசதியானவங்க. கல்யாணம் ஆன புதுசுல அதை பத்தி தானே பேச்சு. கல்யாணமே இப்பதானே ஆச்சு, ஒரு 6 மாசத்துக்குள்ளதான். பையன் சாமர்த்தியசாலி இல்லைன்னா பொண்ணு கொடுப்பானா? பணக்கார சம்பந்தம் கிடைக்குமா? இவனுக்கு என்ன குறைச்சல்? ஒரு நாளைக்கு 1 பீஸ் நெய்யறான். நெசவாளிக்கு என்ன, யார் தான் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க? அப்படியெல்லாம் அவனை பற்றி பேச்சு. நெசவாளின்னா எல்லாருமே நெசவாளின்னு சொல்லிட முடியாது. ஒழுங்காக நெய்யணும், நெய்யறதை எடுத்துகிட்டு போய் சரியாக விற்கணும், வித்த காசை வீட்டுக்கு கொண்டு வரணும். இவ்வளோ இருக்குல்ல. நெசவாளிலையும் குடிக்கிறவன் இருக்கான்ல, குடிச்சானா அந்த பணம் வீடு வந்து சேருமா? பணம் வீடு வந்து சேரலன்னா தொழில் தொடர்ந்து நடக்குமா? குடும்பம் என்னத்துக்காக? ஆனால் நெசவாளி கொஞ்சம் பொறுப்பாக தான் இருக்கணும். எல்லார் மாதிரியும் ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படிலாம் நினச்சா தறியெலாம் அதை ஒத்துக்காது. அவனை தறி விட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். அது மகேந்திரனுக்கு தெரியும், ஏன்னா அவங்க அப்பா சொல்லி கொடுத்த பாடம். கோமதி வசதியான வீட்டு பொண்ணா இருந்தாலும் கூட இங்க வந்து நான் வசதியா இருந்தேன் அப்படிலாம் காட்டிக்கல. மாமியார் சொல்ற வேலையெல்லாம் பம்பரமா செய்யும். தறிக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பாவு போடுறது, அது இது, அதுக்கு அந்த வேலை புதுசு தான். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுக்கறது. கணவன் மேல ரொம்ப அன்பு இவனுக்கும் தான். மகேந்திரனும் தறி நெய்யற நேரம் போக மீதி எல்லாம் மனைவியோட இருந்து பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கை ஓடிச்சு. அந்த வீட்டு பெரிய மனுஷியும் அந்த பிள்ளைங்க சின்னஞ்சரிசுக்கு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு. இருந்தாலும் கொஞ்சம் கரார் தான். அந்த கோமதியை கூப்பிட்டு அதை பண்ணியா இதை பண்ணியா, ரசம் வச்சியா, கடுகு போட்டியா, தாளிச்சியா, என்ன அன்னைக்கு ருசியாகவே இல்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் மகேந்திரன் மீதுள்ள அன்பு அது என்ன தான் குறை சொன்னாலும் அதெல்லாம் காதல விழாது. கணவனுக்கு ஓடி ஓடி பணிவிட செய்யறது அந்த மாதிரிலேயே அதுக்கு வந்து சந்தோஷமும் நிறைவும் வந்துடும். வீடுன்னு ஒன்றும் பெருசா இல்லை. தறி கொட்டாயும் வீடும் ஒன்று தான். அந்த தறி ஒரு புறமா இருக்கும், இவங்க படுத்துக்கிறது அந்த கொஞ்சம் தள்ளி அந்த தறி நெய்யற இடத்துலயே தான் படுக்க. இந்த ஒரு ஓலைப்பாய் இருக்கும், அதை விரிச்சு அதில் படுத்துக்குவாங்க. காலையில எந்திரிச்சா தறி, இரவுல அதுவே பெட்ரூம், அது மாதிரி இருக்கும். வீட்டு பெரிய மனுஷி ஒரு ஓரமா படுத்து தூங்கிக்கும். மகேந்திரன் தறியில உட்காந்துட்டான்னா வேற கவனமே இருக்காது. ஆனா கோமதி அந்த பக்கம் நடந்து போனா அவன் கவனம் கொஞ்சம் சேதறோம். அது நடக்கிற சத்தத்தை, கால் கொலுசுல வர சத்தத்தை அப்படி திரும்பி பார்ப்பான். அவ்வளோ அப்படி திரும்பி பார்த்துக்கிட்டே போறது காதலர்கள் மாதிரி தான். ரெண்டு பேரும் காதலர்கள் எப்படி அப்படி யாருக்கும் தெரியாம பார்ப்பாங்க, சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை நல்ல சந்தோஷமா தான் ஓடிக்கிட்டு இருந்தது.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீசன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஏய் அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அடிக்கடி தண்ணி கேட்பான், கோமதி தண்ணி கொண்டு வரியா அப்படியுமா, தாகமா இருக்கோ இல்லையோ, கோமதி கூப்பிடணும், பக்கத்துல வரணும், அந்த மாதிரி அவனுக்கு ஒரு இது. கோமதிக்கு அது தெரியும், தாகம் அதுக்குள்ள வந்துருச்சாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது. அதை வாங்கி குடிக்கிற வரைக்கும் கோமதி முகத்தை பார்த்துட்டு இருக்கணும் அவனுக்கு, அதுக்கு தான் தண்ணி கேட்கறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் உண்டு மஜேந்திரங்கிட்ட. அந்த சேட்டைகள்லாம் கோமதிக்கு ரொம்ப பிடிச்சமான சேட்டைகள் தான். சின்ன சிறுசுக தானே அப்படி தானே இருக்கணும், அப்படி தான் அவங்களும் இருந்தாங்க. ஒரு நாள் பாவு தீர்ந்து போச்சு, பாவு புனைக்கணும். எப்போவுமே அவன் பகலில் அந்த பாவு புனைக்கிறது டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான் இல்லையா. பாவை எடுத்து தோல் மேலே போட்டுக்கிட்டு விளக்கு பொருத்தி வச்சுட்டு இது பண்ணால் விளக்கு வந்து கோமதி தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் பக்கத்தில் நின்று. அது பிடிச்சிக்கிட்டு போது ஒவ்வொன்றா புனைச்சிக்கிட்டு இருந்தான். கோமதிக்கு இதெல்லாம் புதுசு தானே, அந்த தறி வேலைங்கிறது எவ்வளோ நுட்பமானது எவ்வளோ பொறுப்பானதுங்கிறதெல்லாம் அவ்வளோவா தெரியாது. அது வளர்ந்த விதம் வேறு, அவங்களது மளிகை கடை அங்கே ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. ஏதா அப்படி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்த பொண்ணு இங்க வந்து பொறுப்பா இருக்கணும்னு முயற்சி பண்ணுது. இந்த விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு தானே, அது அது பிடிச்சிட்டு இருந்தது. ஒவ்வொன்றா பிடிச்சிக்கிட்டு இருந்தான். என்னவோ இருட்டில் கொஞ்சம் தடுமாறி அந்த விளக்கு கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே அந்த பாவு நூல் தானே, அது சட்டுன்னு தீ பிடிச்சிச்சு. என்ன நினைச்சானோ மகேந்திரன், பொண்டாட்டியினுடைய மனைவி மேல உள்ள அந்த அன்பெல்லாம் ஒரு நிமிஷத்துல காணாம போய் அது கோபமா மாறிடுச்சு. ஓங்கி ஒரு அற விட்டுட்டான் பட்டாருன்னு. என்ன தறிங்கிறது பாவுங்கிறது ரொம்ப ஒரு வசதியானது, அவங்க வாழ்க்கைக்கு ஆதாரமானது இல்லையா, அதில் கவனம் இல்லாமல் இருந்துட்டாலேங்கிற ஒரு இது இருந்திருக்கலாம். இப்படி அவன் அறிஞ்சிட்டதும் கோமதி அழலை பிடிக்கல ஒன்றும் சொல்லலை. அப்படி கையை எடுத்து கண்ணத்து மேலே இப்படி வச்சுக்கிட்டு நகர்ந்தவ விடு விடு விடு விடுன்னு வாசப்படி தாண்டி போயிட்டான். வீட்டில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கேன்னு அம்மா ஓடி வந்து என்னடா ஆச்சு தம்பின்னு வருது. பாவை எரிச்சுட்டு எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு அவன் சொன்னான். எங்கடா போனான்னு கேட்டால் வெளியில தான் போனா பார். அந்த அம்மா ஓடி பார்த்துட்டு திரும்பி அதே வேகத்தில் ஓடி வந்துட்டு, டேய் காணமுடா அப்படின்னுச்சு. இவனுக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு, அப்படியே போட்டது போட்டபடி விட்டுட்டு எழுந்து போய் இங்கே இங்கேயும் பார்த்தான் காணோம். அப்புறம் போனவன் திரும்பி வந்தான், எங்கடா அவன் பொண்டாட்டி அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான், அங்கே போயிட்டு வந்தியா அப்படின்னு அந்த அம்மா. ஆமாம் ஆமாம், சொல்ல வேண்டாமா எங்களுக்கு, அவள் வரிசை என்னென்ன போய் சொல்லிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி இருந்தாலும் சரிப்படாது எங்கள் பொழப்புக்கு ஆகாது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் மகேந்திரன். எதுக்குடா அவசரப்பட்டேன், அங்கே அப்பா அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்காதா, பிள்ளைய வேற அடிச்சு விட்டியாட்ருக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்னா. என்னவோ நினைக்கிட்டோம், இங்கே பொறுப்பாக இல்லைன்னா குடும்பம் ஆகுமா அப்படி இப்படின்னு அவன் சொல்கிறான். கோபத்தில் இருக்கிறான்,

0: கேட்டா இந்த பழைய ஹெட்போனு சார்ஜர் எல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டு வா.
1: அம்மா, மின்சாதன கழிவுகள் எல்லாம் அப்படி போட கூடாதுமா.
0: பழைய வேஸ்ட் தானே, அது குப்பையில போடாம என்ன பண்றது?
1: இந்த மாதிரி மின்சாதன கழிவுகளை குப்பையில போடாம இவேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல கொடுத்துடலாம். அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: மின்சார கழிவுகள் எப்போதும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய கழிவுகள், அதை குப்பையில் இட வேண்டாம். பாதுகாப்பான முறையில் கையாளுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: இரவெல்லாம் கொஞ்சம் கவலை தான் அவனுக்கு, மனைவி இல்லைங்கிறது ஒண்ணு, இப்படி அடிச்சிட்டமேங்கிறது ஒண்ணு. இருந்தாலும் அப்படி என்ன பொறுப்பு இல்லாம எனக்கு இத்தனை வயசு ஆகுது இல்ல அப்படின்னு. ஏன்னா அவங்க குடும்பத்துல தறி தொழில அவ்வளவு நேர்த்தி இருக்கும், யாரும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். கோமதிக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்ல, அது அவனுக்கு புரியல. என்ன, ஒரு நெசவாளியோட மனைவியா இருந்துகிட்டு பொறுப்பு இல்லாம இருக்காளேங்கிற கோபம் மட்டும்தான் இருக்கு. ஒரு 10 நாள் இப்படியே ஓடிச்சு திரும்பி வந்துருவா அப்படின்னு மகேந்திரன் பார்த்தா வர்ற மாதிரி தெரியல. அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணும், ஒரு பொது மனிதரை விட்டு அனுப்பி, என்னப்பா பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறது இல்லையா குடும்பத்துல, அதுகளுக்கு என்ன தெரியும், ஏதோ இவ அந்த பாவுக்கு மேல நெருப்பு பண்ணிட்டா, அந்த கோபத்துல அவன் அடிச்சிட்டான், இது என்ன பெரிய விஷயமா, அனுப்பிச்சு விட்டா பொழைக்காதா, ஏன் அதை வச்சுட்டு இருக்கிறாங்க வீட்டுல அப்படின்னு ஒரு ஆளை விட்டு கேட்க சொல்லுது. அவர் போய் அவர் ஒரு தர்ம நாயங்களை பேசி, இப்படியா இருக்கிறது குடும்பம், கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருந்தா நல்லாவா இருக்கு, ஊர் கட்டுனு பட்டுதோ என்னமோ எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, அப்படி சம்பந்தம் பண்ணிட்டான் இப்படி சம்பந்தம் பண்ணிட்டான்னு, இப்ப இப்படி வந்து நிக்குதே, நீ கொஞ்சம் யோசிக்க கூடாதா, பெரியவங்க தானே சரி பண்ணணும் அப்படின்லாம் போறவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு பிள்ளைய அடிச்சுட்டானேங்கிறது தான் இருக்கு மனசுல. அதனால சொல்லிட்டாங்க கராரா, இனி அங்க வந்து அவன் முளைக்க மாட்டா, வீட்டோடய இருந்துகிட்டோம், கை நீட்டி அடிக்கிறவனுக்கு நாங்க பொண்ணு அனுப்ப மாட்டோம், அவனையும் பண்ணிக்க சொல்லு, அவன் தான் பெரிய சாமர்த்தியசாலி ஆச்சே, கொண்டாட்டி இல்லைன்னா பொழைக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லவும், போயிட்டு வந்தவர் அவங்க சொன்னதுக்கு மேல அங்க சொல்லிட்டாரு, இன்னும் மேல அது வராதுமா, அவங்க திமுறா பேசுறாங்க, அந்த பிள்ளைக்கு பொழைக்கணும்னு என்ன இருக்கிற மாதிரி தெரியல, நான் போய் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன், வந்து ஒரு 8 நம்மளை பத்தி தானே பேசுறாங்க, அந்த ஆர்வமே இல்லை, அது என் கண்ணுலயே படல, அதுவா வந்து பிழைக்க போகுது அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டு போயிட்டாரு. மகேந்திரன் வைராக்கியம் இருக்கு, போய் கூப்பிடக்கூடாது, வந்தா வரட்டும் போனா போட்டோம் அப்படின்ட்டு. ஆனா இரவு நேரங்கள்ல மட்டும் ரொம்ப அங்க வெறுமையா இருக்கும். மகேந்திரனுக்கு மனைவி பக்கத்துல இருக்கும்போது இருக்கிறது வேற, இப்ப ஒரு தனியாளா இருக்கிற மாதிரி ஒரு தவிப்பு. அது நாளாக நாளாக என்ன ஆயிடுச்சுன்னா பகல்லையும் வெறுமையாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் அந்த கோமதி நிக்கிற மாதிரியே இருக்கு, தண்ணி கொண்டு வந்து குடிக்கிறோம் கொடுக்குற மாதிரியே இருக்கு, அப்படி சிரிக்கிற மாதிரியே இருக்கு. இப்போ காலையில நேரமா தறியில உட்காந்துடுறான், தறி நெய்யறான், நாடாவோட வேகம் முன்ன மாதிரி இல்லை, முன்னன்னா சடக் சடக் சடக் சடக்னு போயிட்டே இருக்கும், அந்த சத்தம் அப்படி ஒரே யூனிஃபார்மா கேட்கும், ஒரே மாதிரி அந்த கடிகாரம் ஓடுற மாதிரி டக் டக் டக்னு. இப்போ 2 தரம் அப்படி சடக் சடக் போகுது, அப்புறம் நின்றுக்குது, திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி போகுது வருது. அவங்க அம்மா ஓடி வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க, என்னடா பண்ற அப்படின்னு. அவன் எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான், தறியில கவனம் போகல. இப்போ ஒரு நாளைக்கு 3 முழம் கூட நெய்ய முடியல, 14 முழம் நெஞ்சாதான் ஒரு பீஸ், ஒரு பீஸ்லாம் நெய்யறதுக்கு 2-3 நாள் ஆகுது.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: சொந்த பந்தம் எல்லாம் வந்தாங்க, என்னடா இப்படி பிடிக்க, இப்படி எத்தனை நாளைக்கு இருக்க போற, உனக்குன்னு ஒரு தோணை வேண்டாமா, அது வந்து பொழைக்கலன்னு ஆகிட்டா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, அப்படி இப்படின்னு சொல்லவும் மனசுல அந்த அம்மாவுக்கும் அந்த எண்ணம் தோண ஆரம்பிச்சது. ஏன் நாம இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது, அது வந்து பொழைக்கலன்னு ஆயிடுச்சு, தெரியாம போய் அந்த குடும்பத்தை நாம் பண்ணிட்டோம், அப்படி இப்படின்னு ஏதோ அவங்க சைட்ல நினைச்சுக்கிட்டு யோசிச்சு மகனுக்கு அதை ஜாடமடையா சொல்றாங்க. இப்படியே இருக்க கூடாதுரா, ஒழுப்பாவாதுரா, அதிகம் ஓடல, சொத்துக்கு இல்லாம போயிடும், அப்படி இப்படின்னு சொல்லுது. அப்புறம் அவனும் ஒரு அளவுக்கு மேல மனைவி மேல பாசம் இருக்கு, போய் கூப்பிடுறதுக்கு வைராக்கியம் தடுக்குது. நான் கூப்பிட்டு தான் வரணுமா, அவளா தானே போனா, அவளா வர வேண்டியது தானே, அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு கட்டத்துல என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பொண்ணு அங்க பாருங்க விஞ்சாரிங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல ஊர்ல அந்த அம்மா, அப்படிங்கும் போது அந்த செய்தி அப்படியே போகுது. அங்க போயிட்டு அவங்ககிட்ட சொல்றாங்க, அவங்க பொண்ணை பார்த்தானே அவன் கல்யாணம் பண்ணானே, எனக்கு என்ன, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு மாப்பிள்ள இருக்காதா, ஏதேதோ அப்படி வார்த்தைகள் தடிக்குது. மகேந்திரனுக்கு வாழ்க்கை பெருமையா ஆயிடுச்சு. அவன் அவங்க அம்மா என்ன திட்டம் இருக்கோ அதை செய்ய சொல்லி விட்டுட்டான். இருந்தாலும் மனசுல கோமதியுடைய நினைவுகள் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா மதிக்காத புள்ள, கணவன் மீது பற்று பாசம் இல்லாத புள்ள, அவளை நம்ம நினைச்சு என்ன போகுது அப்படின்னு அவன் நினைக்கிறான். கோமதி வீட்டில் ஏதோ அவளுக்கு மரியாதை குறைவு நடக்குது, ஏதோ முன்ன மாதிரி செல்வாக்கா இல்லை, ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு முன்ன அவளை வச்சிருந்த மாதிரி இப்போ இல்லை, சில சில வேலைகளை செய்ய சொல்கிறாங்க, சரியாக உடை உடுத்துறதில்ல பண்ணுறதில்ல ஒரு மாதிரியாக இருக்கா, ஏன் இப்படி சனியம் பிடிச்ச மாதிரி இருக்க, எதுக்கு வந்த, அப்படி நடப்பாக இருக்கிறவ அங்கேயே இருக்க வேண்டியது தானே அப்படிலாம் திட்டுறாங்க. அவனை நினச்சி நீ போனீங்கன்னா நீ அங்கேயே இருந்துக்க வேண்டியது தான், திருமங்க வந்துடலாம்னு நினச்சிக்காத, அப்படி இப்படி ஏதோ சொல்கிறாங்க. ஒரு நாள் மாலை இப்போ மயங்கிருச்சு, இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. மகேந்திரன் தறியை விட்டு அப்போ தான் மேலே வரான். சரி இருக்கிடுச்சு, இனிமேலும் நெய்ய முடியாது அப்படின்ட்டு கதவு திறக்குது. அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க. அம்மா அங்கே இருக்கும்போது கதவு யார் திறக்கிறாங்க அப்படின்னு, கதவு திறந்த கதவு மறுபடியும் மூடுது. அப்புறம் வந்து நிற்கிறா, ஒத்து பார்க்குறா, இருட்டில் முகம் தெரியுது. கோமதி கோமதி வந்து நிற்கிறா, முகத்தில் தார தாரையாக கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்த உடனே என்ன நினைச்சான்னா இவனும் அப்படியே கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பொண்ணு விளக்கு பொறுத்து அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. கோமதி போய் விளக்கு ஏற்றுறா, வீடு பிரகாசமாக மாறுது. பாரு விளக்கு பத்திரமா பிடிச்சிக்கோ, டே தவறி போட்டாலும் அது ஒன்றும் பெருசாக பண்ணிக்காத, விளக்கு கீழே விழுந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. பரிவட்டம் என்ற இந்த சிறுகதையின் மூலம் லா ச ராமாமிர்தம் சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், குடும்ப வாழ்க்கை மிக அழகானது, அதுல இந்த கை நீட்டுற பழக்கம் குடும்பத்தை செதைச்சிரும், அப்படியே ஒன்று நடந்துட்டாலும் வைராக்கியமா நீ பெருசா நான் பெருசான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா மேலும் சிதைந்து விடும். இறங்கி வந்தாதான் வாழ்க்கை, அது எங்கிருந்து வேணாலும் தொடங்கலாம், ஆணும் தொடங்கலாம் பெண்ணும் தொடங்கலாம், தொடங்குறதுதான் முக்கியம், யார் தொடங்குறாங்கிறது முக்கியம் இல்லை. இப்படியாக இந்த கதையில் இந்த செய்தியை வைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: 7.8 ஷக்கலக்க குட்டீஸ். எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. இந்த ஒரு மணி நேரம் உங்க கூட ஜாலியா பேசிட்டே குழந்தைங்க கூட நிறைய விளையாட்டுக்களை விளையாட நான் வந்துட்டேன் ஸ்ரீஹரிணி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட்டி எறும்பின் பெரிய முயற்சி இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு நாள் ஒரு குட்டி எறும்பு பெரிய ரொட்டி துண்டு ஒன்று பார்த்துச்சு. அது போற வழியில அந்த ரொட்டி துண்டு இருந்துச்சு. ஸோ இந்த குட்டி எறும்பு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ரொட்டி துண்டை மட்டும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா நமக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது, எப்படியாச்சும் இதை நம்ம வந்து எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணி அதை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. ஆனா கொஞ்சம் கூட அந்த ரொட்டி துண்டு நகரவே இல்லை. ஏன்னா எறும்போ ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும், அந்த ரொட்டி துண்டு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதனால எறும்பால அதை எடுத்துட்டு போகவே முடியல. அப்போ எறும்பு வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு இந்த ரொட்டி துண்டே வேணாம், என்னால் இதை எடுக்க கூட முடியல, இது எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு யோசிச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் எறும்புக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம அதை மொத்தமாக இழுத்துட்டு போக நினைச்சனால தான் நம்மளால முடியல, ஆனால் நம்மளால கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துட்டு போக முடியும் தானே அப்படின்னு யோசிச்சு திருப்பி அந்த இடத்துக்கு வந்து அந்த ரொட்டி துண்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்து தன்னோட வீட்டில் வைக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எங்கேருந்து எறும்பு இவ்வளோ தீனி எடுத்துட்டு வருது அப்படின்றத பார்த்து அதுக்கிட்ட கேட்டு அது கூடவே வந்து ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த ரொட்டி துண்டை வெற்றிகரமாக அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இனிமே அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு பஞ்சமே ஏற்படாது அப்படின்னு ஒரு ஹாப்பினஸோட அந்த ரொட்டி துண்டை ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எப்பயுமே ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி அது சரி வருமா அப்படிங்கிறத யோசிக்கணும். எடுத்த உடனே நம்ம கோவப்பட்டு இது நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து விலகி போயிடவே கூடாது. பொறுமையாக யோசிச்சு நம்மளால முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பி அந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹாய்.
0: ஹாய், உங்க நேம்?
1: ரிஃபா.
0: ரிஃபா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, சரி ஓகே. ரிஃபாக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும்?
1: தமிழ்.
0: தமிழ், ஏன்?
1: ஏன்னா அதுல வந்து எனக்கு அந்த லெட்டர்ஸ்லாம் புரியவே புரியாது.
0: ஓ அப்படியா, சரி ஓகே. அப்ப மத்த சப்ஜெக்ட்லாம் பிடிக்குமா? மத்ததெல்லாம் ஈஸியா இருக்குமா?
1: ஈஸியா இருக்கும்.
0: சூப்பர். அப்ப தமிழ் மட்டும் லைட்டா கஷ்டமா இருக்கும், ஆனா மத்ததெல்லாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ரிஃபா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜவஹர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் இந்த சம்மர் சீசன்

0: என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது சம்மரில் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ குழந்தைங்களோட உடம்பில் தண்ணி வந்து கம்மியாக இருக்கிறது, இல்லை குழந்தைங்க தண்ணியே குடிக்காமல் இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கான சிம்டம்ஸ்லாம் என்னென்ன சார்? இந்த டீஹைட்ரேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது?
1: ஸோ இந்த டீஹைட்ரேஷனுக்கான சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாக்கு வறண்டுரும், ரொம்ப ட்ரையாக இருப்பாங்க, ஸோ ஆக்டிவாக இல்லாமல் டல்லாக இருப்பாங்க, ஸோ எக்ஸசிவாக ஸ்வெட் இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா யூரின் போகிறது. ஸோ யூரின் போகிறது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர், ஸ்ட்ரா கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி மாதிரி போகும், லைட் எல்லோவாக போகும். எந்த அளவுக்கு எல்லோ டார்க்கர் எல்லோவாகுதோ அந்தளவுக்கு உங்கள் பாடி வந்து டீஹைட்ரடாக இருக்குது. ஸோ குழந்தைங்கள நீங்கள் இதை வச்சு குழந்தைங்க டீஹைட்ரடாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணிக்க முடியும் உங்களால்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன இந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து குழந்தைங்க டீஹைட்ரேட்டாக இருக்காங்களா இல்லை அவங்களோட உடம்புல நீர் சத்து குறைபாடாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட நானுமே இப்போ சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டீஹைட்ரேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஆகாரங்களான காய்கறிகள், பழங்கள் அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இளநீர், மோர் இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உடம்புல நீர் சக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்டு இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்த வெய்ய காலத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை வெயிலில் விளையாட விடாமல் பார்த்துக்கோங்க. அதுலேயும் இந்த அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சு ரொம்ப ரொம்ப ஹீட்டு அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்கள இந்த 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என்ன தான் சம்மர் லீவாகவே இருந்தாலும் குழந்தைங்களை வெளியில் விடாமல் பார்த்துக்கோங்க. விளையாடுறதுக்குன்னு வெளியில் போவாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒரு ஈவினிங் டைமில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஒரு டைமில் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம வந்து சின்ன சின்ன வீட்டு வேலைகளை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அம்மாவுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், இந்த காய்கறிகளை நறுக்கிறது அந்த மசாலா டப்பாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து குழந்தைங்களுக்கு காமிச்சு இது வந்து காரப்பொடி, இது வந்து மஞ்சத்தூள், இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ வீட்டில் இருக்காங்க இல்லையா, நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ல ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ரிஃபா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ரிஃபா கூட பேசிடலாமா? ரிஃபா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டடிஸ் எல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பண்ணுவீங்க?
7: டிராயிங், ரீடிங், ரைட்டிங்.
6: சூப்பர். ரீடிங் அப்படின்னா இந்த ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறதெல்லாம் இதுக்குள்ள வந்துடும் தானே? ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு?
7: நான் வந்து ஸ்டோரி படிப்பேன். புக்கில் வந்து ரீட் பண்ணுவேன். ஸ்டோரி நிறைய படிப்பேன்.
6: ஓஹோ, ஸ்டோரிஸ்லாம் நிறைய படிப்பீங்களா? சூப்பர். அப்படின்னா எங்களுக்காக ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறீங்களா? குட்டி ஸ்டோரி. ஆ, நீங்கள் படித்ததில் பிடிச்சது?
7: எனக்கு அதில் வந்து அப்பா தான் சொல்லி தருவாரு. எனக்கு அவ்வளவோ புரியாதது.
6: டாடி தான் சொல்லி தருவாரா? சரி ஓகே, டாடி சொல்லித்தர ஸ்டோரி ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? டாடி வந்து இந்த ஸ்டோரி சொல்லி தந்தது மறக்காம அப்படியே ஞாபகம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஸ்டோரி ஒன்று சொல்லுங்க குட்டியா.
7: அவர் பேர் வந்து ஷாஜஹான். அவர் வந்து ஒரு டெம்பிள் கட்டினாராம். அந்த டெம்பிள் வந்து ஒரு நாள் வந்து மழையினால அடைஞ்சு போச்சான். அது ஏன்னு கேட்டார். தெரியாதுன்னு அதுக்கு சொன்னார். வந்து அப்பா வந்து சொன்னார், அது வந்து பால் அறிஞ்ச டெம்பிள்ன்னாரு. அதனால எனக்கு எதுவும் புரியல.
6: சூப்பராக தான் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபுல் கதையும் டேடிக்கிட்ட கேட்கலன்னு நினைக்கிறேன். பாதி கதையை மிஸ் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, பட் இருந்தாலும் கேட்ட உடனே சூப்பராக சொன்னீங்க. ஸோ ஸ்வீட், தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. பாய்
7: பாய்.
6: ஓகே ரீபா. அண்ட் அதே மாதிரி இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடல்களை கேட்டுட்டு வந்துருங்க. ரிஃபா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டுட்டு வந்துருங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மூலமாக உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க.

இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன்.

0: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம்பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏய், ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம். சரி, எங்க, எப்ப நடக்குது?
2: பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்காபாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா FM தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: சூப்பர், சென்று வா ஸ்வேதா, வென்று வா.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ரிஃபா தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரிஃபா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த நேரத்தில் நான் எப்பயுமே ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்றைக்குமே ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டான ஒரு டிஷ்ஷு தான் சொல்ல போகிறேன். சம்மர் லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் வந்து இன்னும் ஒரு 10 டேஸில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி சொல்ல போகிறேன். இப்போலேருந்தே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லன்ச் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு. இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் தான். ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட் டே ஸ்கூலில் வந்து இந்த சிம்பிளான பொட்டேட்டோ ரைஸோட ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சாதம் 1 கப்பு, உருளைக்கிழங்கு 2, நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும், வெங்காயம் 1, நல்லா பொடி பொடியாக நறுக்கிடணும், தக்காளி 1, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு, அண்டு வேணும்னா மிளகுத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கை அது கூட சேர்த்து 5-7 நிமிஷம் நல்லா வேக விட்டுருணும். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ விசில் விடணும்லாம் கிடையாது, இதுவே வந்து நல்லா வெந்துடும். ஸோ 7 நிமிஷத்துக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இன்னும் நல்லா கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ அது கூட சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் அடித்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொத்தமல்லி இலையை மேலே சேர்த்து இறக்குனா சூப்பரான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ இந்த நேரத்தில் தான் லாஸ்ட்டாக நம்ம வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளே இதில் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் வந்து ஆட் ஆகும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து ஒரு சைடிஷ்ஷாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, முட்டை இருக்குது இல்லையா, முட்டை 1 வேவிச்சு அப்படியே இது கூட வச்சு கொடுத்துடலாம். அப்படி முட்டையை வேவிச்சு வைக்கும்போது வெறுமனே அப்படியே கட் பண்ணி மட்டும் வச்சிடாமல் அது கூட லைட்டாக மிளகுத்தூளும் உப்பும் மேலே தூவி விட்டு லஞ்ச் பாக்ஸில் அப்படியே கலர் கலராக வச்சோன்னு வைங்களேன், கண்டிப்பாக குழந்தைங்க காலி பண்ணி தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இன்னும் நிகழ்ச்சியில் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: போக்குவரத்து நெரிசலின் போது ஒலிப்பானை அதிக ஒளியுடன் தொடர்ச்சியாக எழுப்பாதீர். இயற்கையை வளர்ப்போம், அமைதியான உலகை படைப்போம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா எஃப்எம் 107.8.
3: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டி
1: சரி, இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா அடுத்து அகாடமிக் இயர்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், அண்ட் அதுக்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களோட இந்த லேர்னிங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம்?
2: முதல்ல மாணவர்களை நல்லா அப்சர்வ் பண்ணணும்ப்பா. அவங்களுடைய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம கற்றல் திறனையே அனலைஸ் பண்ணுவோம், அசஸ் பண்ணுவோம். எப்படின்னா, ஒரு சில பிள்ளைகளுக்கு ஆடியோ விஷுவல் காமிச்சா ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஃபீல்டு ட்ரிப் மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போகணும், ஒரு சிலருக்கு கிளாஸை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போய் பாடம் நடத்தணும், ஒரு சிலருக்கு ப்ளேவே மெத்தடில் பண்ணணும், அது யூஸ் படுத்திக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக டிஎல்எம், பிள்ளைகளுக்கு டிஎல்எம் ஃப்ளாஷ் கார்டு, போர்டு, கலர் சாக் பீஸு, சார்ட்டு, அடுத்தது மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து ஏதாவது ஒன்று, அப்போ தான் பிள்ளைகள் நார்மலாக முன்னாட்டர்னஸாக நம்ம பாடம் நடத்துகிறத விட ஸ்பெஷலாக கவனிப்பாங்க, ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸ், இப்போலாம் செல்ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இதெல்லாம் யூஸ் படுத்தி நம்ம மாணவர்கிட்ட அவங்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்கு நம்ம அட்டென்ஷன் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக
1: மேம். வெறுமனே எப்பயுமே நம்ம சொல்லி கொடுக்கறது மட்டுமே இல்லாமல் இந்த ஃப்ளாஷ் கார்டு மூலயமா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது, அண்ட் கதை மூலயமா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறது, எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுக்கறது, ஸ்டோரி டெல்லிங் மூலயமா ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது, இந்த மாதிரியான மெத்தடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட அந்த லேர்னிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த படிப்பு மேலேயும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் குழந்தைங்க ஹோம்ஒர்க் எழுதுறாங்க இல்லையா, சில குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்து வந்து விளையாட போகிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு விளையாடிட்டு அப்புறமேட்டு டைம் இருந்தால் தான் ஹோம்ஒர்க் எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் எப்பயுமே ஒரே இடத்துல உட்காந்து ஹோம்ஒர்க் எழுத வைக்காமல் கொஞ்சம் பால்கனியில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு இந்த மாதிரி நேச்சரெல்லாம் வேடிக்கை காமிச்சு அந்த ஒரு விளையாட்டு மைண்ட் செட்டில் ஹோம்ஒர்க்கை பண்ண வைங்க, கண்டிப்பாக அவங்களே மாறிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்து மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: மணியோ எட்டாச்சு, உங்க தருணும் வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. என்ன நேர்களே, எல்லாரும் அவளோட காத்துட்டு இருந்தேன். நம்மளோட மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி வந்தாச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானுமே எப்பவும் போல சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு வரலாறு, ஆன்மீகம் மற்றும் இயற்கை எல்லாமே ஒன்னா கலந்த ஒரு அதிசய மலையை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அந்த மலையோட பேர் என்ன தெரியுமா? அந்த மலையோட பேரு கிர்னார் மலை. இது குஜராத் மாநிலத்தோட ஜூனாகத் நகரத்துல தாங்க அமைஞ்சிருக்குது. இது வந்து ஒரு புகழ்பெற்ற மலைங்க. சுமார் 1145 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலை இந்தியாவோட பழமையான எரிமலை பகுதிகளில் ஒன்றா இருக்கு. இயற்கை அழகோட மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆன்மீகம் வரலாறையும் தன்னைத்தானே தனக்காகவே சுமந்துட்டு நிற்கிதுங்க. கிர்னார் மலை குறிப்பாக ஜைன மதத்தினருக்கு ரொம்ப புனிதமான தலமாக இருக்கு. ஜைனர்களோட 22வது தீர்த்தங்கரரான நேமிநாதர் இங்கே தவம் செஞ்சு சர்வஞானம் பெற்றாரு அப்படின்னும், அதுக்கப்புறம் இந்த மலையிலேயே முக்தி அடைஞ்சாரு அப்படின்னும் நம்பப்படுது. அதனால இந்த மலை மகா தீர்த்தம் அப்படின்னுமே அழைக்கப்படுதுங்க. இந்த மலையோட உச்சியை அடைய சுமார் 10,000 படிகள் ஏறணுங்க. அந்த பயணம் உடலுக்கு சவாலாக இருந்தாலும் ஆன்மாவுக்கு ஒரு அமைதியான அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் நினைக்கிறாங்க. மலையோட உச்சியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஜைன கோயில்கள் இருக்குங்க. நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள், பழமையான கல் தூண்கள் மற்றும் மௌனமான சூழல், இது எல்லாமே அந்த இடத்தை ஒரு தியான உலகமாக மாற்றிடுச்சுங்க. அதே சமயம் கிர்னார் மலையோட இன்னொரு முக்கியமான அடையாளம் அசோகரோட பாறை கல்வெட்டுகள். கிமு 250 சேர்ந்த இந்த கல்வெட்டுகள் மௌரியா பேரரசர் அசோகர் தன்னோட தர்ம போதனைகளை மக்கள் கிட்ட பகிர்ந்த வரலாற்று சான்றுகள் இந்த இடத்துல இருக்குங்க. இந்த கல்வெட்டுகள் இந்திய வரலாற்றோட முக்கிய ஆவணங்களில் ஒன்றா நம்பப்படுது. இப்போ கிர்னார் மலையோட ஆசியாவோட நீளமான ரோப்வே வசதியும் அமைக்கப்பட்டிருக்கு. சுமார் 2320 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த ரோப்வே சில நிமிடங்களில் பயணிகளை மலைக்கு மேலே கொண்டுட்டு போகுதுங்க. இயற்கையை ரசித்தபடி மலைக்கு மேலே செல்லக்கூடிய அந்த அனுபவம் சுற்றுலா பயணிகளை ரொம்பவுமே கவர்ந்திருக்குது. நம்ம ஏற்காட்டிலையுமே இந்த மாதிரி ரோப்கார் வசதி இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. எனக்குமே ஆசை தாங்க ரோப்காரெல்லாம் பயணம் செய்யணும் அப்படின்னு. ஆனால் எங்கே, இங்கெல்லாம் ரோப்காரே இல்லையே அப்படின்னு தோணும். சில சமயம் இந்த பழனிக்கெல்லாம் போகும்போது அந்த ரோப் கார்ல ஏறி ஜாலியா வந்துட்டு மேல போயிட்டு ஜாலியா வந்து கீழே வந்திருக்கேங்க. நீங்களும் அந்த மாதிரி ரோப் கார்ல போன அனுபவம் இருந்தா என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கிர்னார் மலைக்கு வந்துடலாம். இந்த கிர்னார் மலையில வருஷம் வருஷம் மகா சிவராத்திரி திருவிழா அப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மலையை நோக்கி வராங்க. மலையை சுத்தி நடக்கக்கூடிய அந்த ஆன்மீக பயணம் கிர்னாரோட கலாச்சார முக்கியத்தை உலகம் ஃபுல்லா காட்டுதுங்க. இயற்கை, வரலாறு, மதம், புராணம், இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல உணர முடியும் அப்படின்னா அதுக்கான முக்கியமான இடம் கிர்னார் மலை தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன

107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கு மட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று, அதிகார பசி. அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி. ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்னா பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத

0: இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா நாம தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம், கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இப்போ ரீசெண்டா வந்துட்டு நான் ஏற்காடு போயிருந்தப்போ பட்டிப்பாடி நடூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்துட்டு ஊர் கவுண்டர், அதாவது ஊர் தலைவர்னு சொல்லக்கூடிய வெங்கடாச்சலம் அப்படின்ற ஒரு அண்ணா கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், திருவிழா மாதிரி நடக்கக்கூடிய மலைவாழ் மக்களோட கல்யாணத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதை நான் கேட்டேன்ல, நீங்களும் கேட்கணும்ல. இதோ உங்களுக்காக அவரோட குரல்லையே.
4: திருமண முறை வந்து நாங்கள் வந்து ஒரு பாட்டு பாடி தான் நாங்கள் கல்யாணம் செய்வோம். கனியாம்பாட்டு, ஆமாம், பாட்டு பாடி கல்யாணம் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு பொண்ணு வாங்குறோன்னாக்கா அங்கேருந்து வருவாங்க. சில ஆளுங்க வசதி வாய்ப்பு இல்லாமல் என்ன தெரியுமா, இங்கே வந்து நம்ம நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஊர் கிராமத்தில் வந்து ஒரு கனியாம்பாட்டு அது பாடுவோம். ஊர் குளம் போவோம், பொண்ணு ஊர் குளம் போயிட்டு அது வரும்போது ஒரு பொழுது இது சாஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ தாளுங்க கோயில் தாளி போகிறோம். ஒரு கோயிலில், ஒரு பெருமாள் கோயிலில், இல்லைன்னா ஒரு அண்ணாமலையார் கோயிலில், அந்தந்த கோயிலில் போய் தாலி போட்டு வந்துடலாம். தாலி போட்டு வந்தோடனே சாப்பாடு கொடுத்து அப்படியே அனுப்பிவிட்றலாம், சொந்த பார்த்து அனுப்பிவிட்றலாம் அப்படின்ட்டு வச்சு அவங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து அப்படிலாம் கோயில் தாலியெல்லாம் கிடையாது. அப்போ ஊர் கிராமத்தில் தான் தாலி கிட்டேன். அப்போ வந்து நாங்கள் பாட்டு போடுவோம், பாட்டு பாடி எனக்கு தெரியும். இந்த பாட்டு பாடுவேன், அந்த பாடுவேன், அந்த தாலி கட்ட பாட்டு பாடுறேன். சேருமாலா சேரும் பண்ணாடியும் பயிலாடியும் பெத்தம் பெத்தம் பெருவாழ வாழும் கல்லிலே நிலமலிச்சு ஆறு பூஜித்து அறுபது ரோட மூணு பூஜை முக்காலோடு கட்டணமங்கலையும் காமாட்சி மங்கலையும் ஒன்று குறிச்சு சுகமாலா.
3: ரொம்ப தெளிவா பொறுமையா நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு வெங்கடாச்சலம் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளவு நேரம் இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நீங்களும் ஏற்காட்டுல இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787 707 என்ற எண்களை தொட்டு தாராளமா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே நான் நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில ஒளிபரப்பு பண்றேன். அதே சமயத்துல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தது அப்படின்னாலுமே நம்ம சோனா எஃப்எம் நீங்க தெரிவிக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சேஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏர்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏர்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
5: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நம்ம ஏற்காட்டில் இந்த நாட்டுப்புற பாட்டு கும்மி பாட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. எந்த கிராமத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு நாட்டுப்புற பாட்டை கண்டிப்பாக கேட்க முடியும். அப்படி வந்துட்டு நான் ஒவ்வொரு கிராமமும் போயிட்டு இருந்தப்போ ஒரு பாட்டி ரொம்ப அருமையாக ஒரு பாடலை வந்துட்டு பாடினாங்க. அந்த பாடலை பாடிட்டு கடைசியாக சிரிப்பாங்க பாருங்களேன், பா செம்மையாக இருக்குங்க. உண்மையாலுமே அந்த சிரிப்பை கேட்டு சந்தோஷப்படாமல் இருக்கவே முடியாதுங்க. வாங்க நம்ம கேட்டு பார்த்துடலாம்.
6: அம்மாவன 38 இருக்காரா, தில்லால இருக்காரா, நன்னான இருக்காரா, நான் நல்லெண்ண வாங்கித்தாரன். என் அத்தை அம்மாவனை நறுக்கு கொண்ட பொட்டுக்காடா, தில்லால பொட்டுக்காடா, நன்னான பொட்டுக்காடா கரா. என் அத்தை அம்மாவன 48 இருக்காரா, 48 இருக்காரா, நான் தேங்கண்ணா வாங்கித்தரேன். என் அத்தை அம்மாவனை தெலுங்கு கொண்ட பொட்டுக்காடா, தெலுங்கு கொண்ட பொட்டுக்காடா. என் அத்தை அம்மாவனை 38 இருக்காரா, தில்லால இருக்காரா, நன்னான இருக்காரா, நான் நல்லெண்ண வாங்கித்தரேன். என் அத்தை அம்மாவனை நறுக்கு கொண்ட பொட்டுக்காடா, தில்லால பொட்டுக்காடா, நன்னான பொட்டுக்காடா கரா. என் அத்தை அம்மாவனை 48 இருக்காரா, 48 இருக்காரா, நான் தேங்கண்ணா வாங்கித்தரேன். என் அத்தை அம்மாவனை தெலுங்கு கொண்ட பொட்டுக்காடா, தெலுங்கு கொண்ட பொட்டுக்காடா. என் அத்தை அம்மாவனை 38 இருக்காரா, தில்லால இருக்காரா, நன்னான இருக்காரா, நான் நல்லெண்ண வாங்கித்தரேன். என் அத்தை அம்மாவனை நறுக்கு கொண்ட பொட்டுக்காடா, தில்லால பொட்டுக்காடா, நன்னான பொட்டுக்காடா கரா. என் அத்தை அம்மாவனை 48 இருக்காரா, 48 இருக்காரா, நான் தேங்கண்ணா வாங்கித்தரேன். என் அத்தை அம்மாவனை தெலுங்கு கொண்ட பொட்டுக்காடா, தெலுங்கு கொண்ட பொட்டுக்காடா. என் அத்தை அம்மாவனை 38 இருக்காரா, தில்லால இருக்காரா, நன்னான இருக்காரா, நான் நல்லெண்ண வாங்கித்தரேன். என் அத்தை அம்மாவனை நறுக்கு கொண்ட பொட்டுக்காடா, தில்லால பொட்டுக்காடா, நன்னான பொட்டுக்காடா கரா. என் அத்தை அம்மாவனை 48 இருக்காரா, 48 இருக்காரா, நான் தேங்கண்ணா வாங்கித்தரேன். என் அத்தை அம்மாவனை தெலுங்கு கொண்ட பொட்டுக்காடா, தெலுங்கு கொண்ட பொட்டுக்காடா
5: சொன்னல்லங்க. கடைசியா அவங்க சிரிக்கிற சிரிப்பு, அவங்க சிரிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க சிரிப்பால வந்துட்டு நம்மளையுமே சந்தோஷப்படுத்துறாங்க. ரொம்ப அருமையா பாடினாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, இவ்வளவு அழகா இந்த பாடலை பாடி கொடுத்ததுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி இருக்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுடுவாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: என்னப்பா பழைய டயர்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க?
1: அடா அதான்ப்பா, நம்ம வீட்டு சுத்தி பிளாஸ்டிக்கும் டயரும் நிறைய கிடக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டு எரிச்சலாம் நினைக்கிறேன்.
0: அப்பா, டயர் மாதிரி நெகிழி பொருட்களை எரிக்க கூடாதுப்பா, அதுல வர புகை காற்றை மாசுபடுத்தும், உடல் நலத்துக்கு கேடு.
1: அப்ப அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வச்சு என்னதான் பண்றது?
0: இந்த மாதிரி பிளாஸ்டிக் டயர் மாதிரியான பொருட்கள் எல்லாம் ரீசைக்கிள் செய்யற இடத்துக்கு கொடுக்கலாம்ப்பா, அதான் பாதுகாப்பான வழி.
2: டயர் போன்ற நெகிழி பொருட்களை எரிப்பதனால் காற்று மாசுபடுகிறது, எனவே அதை எரிக்காமல் மாற்று வழியில் ரீசைக்கிள் செய்வதற்கான முயற்சி எடுங்கள். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியோட இந்த பகுதியில் சாக்லேட் பான்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பட்டாம்பூச்சியை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இயற்கையோட இன்னொரு அழகிய அற்புதத்தை நம்ம நேரில் பார்த்துருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்போம், ஆனால் அதுதான் இதுவா அப்படின்றது தெரியாமல் இருப்போம். இந்த சாக்லேட் பான்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டாம்பூச்சியோட அறிவியல் உலகத்தில் ஜூனோனியா இக்பிடா அப்படின்ற பேரோட வாழுது. இந்த பட்டாம்பூச்சி பெரும்பாலும் ஆசிய நாடுகளில் தாங்க இருக்கு. குறிப்பாக வெயில் நிறைந்த புல்வெளிகள், தோட்டங்கள், புதர்களில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும்தான் அதிகமாக வாழ்க்கையை நடத்தும். இந்த பட்டாம்பூச்சியோட ரெக்கைகள் சுமாராக 5-6 சென்டிமீட்டர் வரைக்கும் அகலமாக இருக்கும். இந்த பட்டாம்பூச்சியோட ரெக்கைகளில் இருக்கக்கூடிய பழுப்பு மற்றும் சாக்லேட் நிற வடிவங்கள் இதுக்கு தனித்துவமான அழகை கொடுக்குதுங்க. அதனால தான் இதுக்கு சாக்லேட் பான்சி அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. ஆண் மற்றும் பெண் பட்டாம்பூச்சிகளை சின்ன வெள்ளை அடையாளங்கள் மூலமாக வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கலாமா? அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் மற்றும் வறண்ட காலங்களில் இதோட இறக்கை வடிவங்கள்லேயும் சின்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குங்க. இந்த பட்டாம்பூச்சிகள் பொதுவாக தரைக்கு பக்கத்தில் பறந்துட்டுருக்கோம். அடிக்கடி வெயிலில் சிறகுகளை விரித்து அமைதியாக உட்கார்ந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தன்னோட எல்லையை பாதுகாத்து கொள்ளும் தன்மையும் இதுக்கு இருக்குங்க. இதோட வாழ்க்கை சுழற்சியும் ரொம்ப சுவாரஸ்யமானது. பெண் பட்டாம்பூச்சி முட்டைகளை நேரடியாக தாவரங்களில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய காய்ந்த கிளைகள் அப்படி இல்லைன்னா தரைகள்லையும் இடுது. அதுக்கப்புறமா அதிலிருந்து வெளியே வரக்கூடிய லார்வாக்கள்லாம் என்ன பண்ணும், அதுவே வந்துட்டு உணவை தேடிக்குமாங்க. இந்த லார்வாக்கள் பல வகையான செடிகளை உணவாக சாப்பிடுது. குறிப்பாக அகந்தேசிய குடும்பத்தை சேர்ந்த தாவரங்கள் இதுக்கு ரொம்பவுமே பிடிச்சதாக இருக்குங்க. நேர்களே, சின்ன உயிரினங்கள் கூட இயற்கையோட சமநிலையை பாதுகாக்க பெரிய பங்கு வகிக்குது. பட்டாம்பூச்சிகள் பூக்கள்லேருந்து பூக்களுக்கு மகரந்தத்தை பரப்பி தாவர வளர்ச்சிக்கு உதவுது. அதனால் இதை பாதுகாக்கிறது அப்படின்றது இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு சமமாக இருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன தோட்டங்கள் அமைக்கிறது, பூக்கும் செடிகளை வளர்க்கறது, வேதிப்பொருள் பூச்சிக்கொல்லிகளை குறைக்கிறது, இது எல்லாமே பட்டாம்பூச்சிகளை பாதுகாக்க உதவுது. இயற்கையை நேசிக்கலாம், பட்டாம்பூச்சிகளை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு நகரம் வளர்கிறதுக்கு முன்னாடி அங்கே யார் வாழ்ந்தாங்க, அந்த நிலத்தை யார் பாதுகாத்தாங்க, அந்த ஆறுகள், மலைகள், காடுகள் யாருடைய வாழ்க்கையோட இணைஞ்சிருந்தது அப்படின்றது எல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும்ல. இது எல்லாத்துக்குமே பதிலான பழங்குடியினர்கள்ல ஆஸ்திரேலியாவோட ஜகேரா மக்களை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண். ஜகேரா மக்கள் யாகரா அல்லது யுகேரா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க ஆஸ்திரேலியாவோட முதல் குடிமக்கள்ல ஒருத்தங்களா கருதப்படுறாங்க. குறிப்பா இன்னைக்கு பிரிஸ்பேன் நகரம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகளோட பாரம்பரிய உரிமையாளர்களா இவங்களை நம்மளுக்கு தெரியும். நேர்களே, ஜகேரா மக்கள் பேசக்கூடிய மொழி யுகரா மொழி. இது பாமா நியூங்கன் மொழி குடும்பத்தை சேர்ந்ததுங்க. இந்த மொழியிலிருந்து வந்த ஒரு சொல் இன்னைக்கு ஆஸ்திரேலிய ஆங்கிலத்திலையுமே பயன்படுத்தப்படுது. அதுதாங்க யக்கா. ஹார்ட் யக்கா அப்படின்னா கடின உழைப்பு அப்படின்ற பொருள் கொண்டதுங்க. பிரிஸ்பேன் நகரத்தோட பழைய பழங்குடி பெயர் மியான்ஜின். அதோட பொருள் முள்ளிடம் அப்படி இல்லைன்னா துளிப்காடு. இன்னைக்கு பெரிய நகரமா மாறி இருக்கக்கூடிய அந்த பகுதி ஒரு காலத்துல இயற்கை வளம் நிறைந்த இடமா இருந்தது. ஜகேரா மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு மோர்டன் விரிகுடால இருந்து டூவும்பா மலைப்பகுதி வரைக்கும் பரவி இருந்ததுங்க. ஆறுகள், காடுகள் மற்றும் வளமான நிலங்கள் நிறைந்த அந்த பகுதி வாழ்க்கையோட மையமா இருந்தது. அவங்க பல உள்ளூர் குழுக்களா பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு குழுவுக்கும் தனித்த நிலப்பகுதி மற்றும் வாழ்க்கை முறைகள் இருந்ததுங்க. நேர்களே, ஜகேரா மக்களோட வரலாறு வெறும் கலாச்சார வரலாறு மட்டுமல்ல, அது போராட்டத்தோட வரலாறும் கூட. 1843 வருஷம் ஒன்ட்ரி ஹில் போர் மிகவும் முக்கியமான சம்பவமா இருந்ததுங்க. அந்த போர்ல முல்துகேரா அப்படின்ற பழங்குடி வீரர் மற்றும் அவரோட குழுவினர் குடியேற்றவாசிகளை எதிர்த்து போராடினாங்க. இது அவங்களோட நிலத்தையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க நடந்த போராட்டத்தோட அடையாளமா பார்க்கப்படுதுங்க. ஆனா காலனித்துவ காலத்துக்கு அப்புறம் ஜகேரா மக்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அவங்களோட நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதுங்க. பல பாரம்பரிய வழக்கங்கள் பாதிக்கப்பட்டன. இருந்தாலும் நேயர்களே, அவங்க தங்கள் அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் கைவிடல. 1998 மற்றும் 2011 ஆண்டுகள்ல ஜகேரா மற்றும் டர்பல் மக்களோட வழித்தோன்றல்கள் தங்களோட பாரம்பரிய நிலங்களுக்கு பூர்வீக உரிமை கோரிக்கைகளை தாக்கல் செஞ்சாங்க. அந்த வழக்குகள் அதுக்கப்புறம் ஒன்றிணைக்கப்பட்டதுங்க. இது அவங்களோட நில உரிமை மற்றும் கலாச்சார அடையாளத்தை மறுபடியும் அங்கீகரிக்க முயன்ற ஒரு முக்கியமான கட்டமா இருக்கு. ஜகேரா மக்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுதுங்க. நகரங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த நிலங்களோட இணைந்த வரலாறும் மக்களும் இருந்தாங்க. இயற்கையை பாதுகாத்து வாழ்ந்த இந்த குழுக்கள் மனிதன் மற்றும் நிலம் இடையேயான உறவு எவ்வளவு ஆழமானது அப்படின்றத காட்டுதுங்க. பழங்குடி மக்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட பாரம்பரியத்தையும் உரிமைகளையும் மதிச்சு நடந்துக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நான் இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவா பேனர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி சாதனைக்கு கண் பார்வை அப்படின்றது ஒரு தடை இல்லை அப்படின்னு நிரூபித்து காட்டின ஒருத்தர், அவரோட பேர் சக்திவேலுங்க. அவருடைய நேட்டிவ் புதுக்கோட்டை. அங்கே வந்து ஆலங்குடி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு பக்கத்தில், கத்தக்குறிச்சி அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்தில், சண்முகநாதபுரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் அவர் வந்து பிறந்திருக்கிறாருங்க. பிறக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்வை திறன் சவாலோடு பிறந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தம்பியும் அதே ஒரு குறைபாடோடு இருக்கிறாருங்க. அதே மாதிரி குடும்பத்தோட சூழ்நிலை, அந்த வறுமை அப்படின்றதும் அவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆரம்பத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 1ஆம் வகுப்பு சேர்றாருங்க. அந்த 1ஆம் வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் வகுப்பு எல்லாருமே ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர். அந்த 1ஆம் வகுப்பு 2 முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறாருங்க. அப்போ இவரோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. எல்லாரோட வாழ்க்கையிலும் அதாவது அதுதான் சேஞ்ச் பாயிண்ட் அப்படின்றப்ப அதுதான் திருப்பு முனை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவருடைய நெருக்கமான ஒருத்தர் ஆரியப்பன் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, புதுக்கோட்டை பார்வையற்றோர் அரசு பள்ளியில் இவரை சேர்த்துருக்கிறாருங்க. அதாவது அவர் ஒரு வழிகாட்டியிருக்கிறார், அங்கே போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பிரெய்லி முறை இவருக்கு வந்து அறிமுகமாகுதுங்க. ஒரு பார்வையற்றவர் மற்றவர் துணை இல்லாமல் எப்படி சுதந்திரமாக படிக்கணும், சுதந்திரமாக நடக்கணும், எப்படி சுதந்திரமாக சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பயிற்சிகளை அங்கே பெறாரு. அதே பள்ளியில் இவரோட வாழ்க்கை மாறுதுங்க. தொடர்ந்து இவரோட வாழ்க்கை எப்படி வெற்றியை நோக்கி போணுச்சு அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய அருமையான 2 பாடல்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டு வந்துடுங்க. பாடலை தொடர்ந்து சக்திவேல் அவர்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் 1000 நிகழ்வுகள் நடக்கும். அதில் சில நிகழ்வுகள் மட்டும் நமக்கு ஒரு நினைவுகளாக நம்ம மனசில் வந்திருக்குங்க. அப்படிப்பட்ட நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு சக்திவேல் அப்படின்ற ஒருத்தருடைய ஒரு கதை. பிறக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா பார்வை குறைபாடு சவால் இருக்குங்க. குடும்பம் ஓரளவுக்கு வறுமையான குடும்பம், அரசு பள்ளியில் படிக்கிறாருங்க. பிரெய்லி முறையில் அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. முதலாம் வகுப்பில் 2 முறை அவர் வந்து தோல்வி அடைகிறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் வந்து படிக்கிறாரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். எப்படி ஒரு முதல் வகுப்பில் படிக்க முடியாமல் அவர் சிரமப்பட்டாரோ, அதற்கு இணையாக பார்த்தீங்க அப்படின்னா 10வது 12வதுல அந்த மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்றிருக்காரு அப்படின்னா அது உண்மையிலே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கல்லூரி வாழ்க்கை, அப்பயும் அந்த பிரெய்லி முறை அப்படின்றது அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. ஒரு கட்டத்தில் தமிழ் ஆசிரியராகவும் ஆகிறாரு, முனைவர் பட்டமும் பெறாருங்க அவருடைய கல்லூரி முதுகலை எல்லாம் முடித்ததுக்கப்புறம். அதாவது நமக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு பாட்டு கேட்கறது அப்படின்னா நம்ம பாட்டு கேட்கலாம். அதே மாதிரி நமக்கு விருப்பப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ படிக்கணும் அப்படின்னா கூட நம்ம உடனே படிச்சிடலாம். அவர் அந்த படிக்கிற காலத்தில் அவர் புத்தகங்களை அவர் படிக்க முடியாதுங்க, ஏன்னா அவருக்கு வந்து பார்வை குறைபாடு இருந்ததுனால யாராவது வாசித்து காட்டினா தான் அவர் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ பல நேரங்களில் பல இரவுகளில் படித்து காட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் படிக்கணுங்கிற ஒரு ஏக்கத்தில் அவர் வந்து எவ்வளவோ நாட்கள் அழுதுகிட்டே தூங்கியிருக்கிறாருங்க. கல்லூரி நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாடங்களை அந்த பிரெய்லி முறையில் எழுதி அதை இவரோட சொந்த குரல்லையே வந்து டேப் ரெக்கார்டில் பதிவு செஞ்சுட்டு அதை திரும்ப திரும்ப கேட்டு படிப்பார். இப்படி இவருடைய அந்த பயணம் அப்படின்றது போயிட்டே இருந்துச்சுங்க. ஒரு கட்டத்தில் அரசு வழங்கிய அந்த லேப்டாப் இவருக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருந்ததுனால, வசதிகள் இருந்ததுனால இவரால் ஸ்பீடாக ஒரு விஷயங்களை வந்து படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுங்க. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் இவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், எப்படி பல தடைகளை கடந்து அச்சீவ் பண்ணார் அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: இதழ் ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: வாழ்க்கை என்றால் நினைவுகள் என்று சொல்லலாம். நினைவுகள் இல்லாமல் வாழ்க்கை என்பது இல்லை. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நினைவோ ஒரு பறவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சக்திவேல் அப்படின்ற ஒரு பார்வை குறைபாடு இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி, அவருடைய ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இருந்தாலும் அதை தாண்டி எல்லாரும் அச்சீவ் பண்ணுற மாதிரியே அவரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாருங்க. ஆனால் அது அவ்வளோ எளிமையாக கிடைக்கல அப்படின்றதான் ஒரு பெரிய விஷயம். அதாவது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு கூட இன்னொருத்தர் வந்து அதை வந்து படித்து காமிச்சாதான், அதை வாசித்து காமிச்சாதான் இவரால் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றப்ப, நிறைய இரவுகளில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் தனியாக படிக்க முடியலையே, யாரும் சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லையே, படித்து சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதெல்லாம் வந்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் லேப்டாப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஒரு அங்கே அந்த லேப்டாப்பில் இருக்கிற வசதியை வச்சு படிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்குது. அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு ஸ்கேன் செய்கிற ஒரு மாடர்ன் ஸ்கேனரை வந்து வாங்குறாருங்க. அது வந்து அவருடைய PhD படிப்புக்கு வந்து பயன்படுத்துகிறாரு. அதாவது ஒரு 500 பக்க புத்தகத்தை இப்போ வந்து அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேற ஒரு முறையில் படிக்கணும், 5 நிமிஷத்தில் படிக்கக்கூடிய வகையில் மாற்றித்தரக்கூடிய ஒரு வசதி அந்த ஒரு ஸ்கேனர் மூலமா அவருக்கு வந்து கிடைச்சதுங்க. அதே மாதிரி இதே ஒரு வசதி மற்ற பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிடைக்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராச்சும் அச்சு புத்தகங்களை வந்து அனுப்பி வச்சா அவங்களுக்கு வந்து நான் மின்னூலாக மாற்றித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயங்கள்லாம் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சமயத்தில் 100,000,000 பார்வை மாற்றுத்திறனாளி நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த தேவைப்பட்ட புத்தகங்களை வந்து அனுப்பி திரும்ப வந்து வாங்கிக்கிற மாதிரி ஒரு வசதி வந்து இருந்ததுங்க அந்த ஒரு டைமில். அதே மாதிரி இது வரைக்குமே 2,000 மேற்பட்ட அச்சு புத்தகங்களை அவர் வந்து அந்த மின்னூலாக மாற்றிருக்கிறாருங்க. தொடர்ந்து இவரோட இந்த கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி சக்திவேல் அப்படின்ற பார்வை மாற்றுத்திறனாளி அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். அவர்கிட்ட இருந்த ஸ்கேனர் மூலிமா அவருக்கு மட்டுமே இல்லாமல் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்ததுங்க. ஆய்வு பண்ணுறவங்க, இலக்கிய வாசகர்கள், கல்லூரி மாணவர்கள், அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க, பார்வை மாற்றுத்திறனாளிகள், இந்த ஒரு நபர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவரும் இந்த ஒரு வசதியை பண்ணி கொடுத்தார். அவங்க வந்து ஒரு ஃபைல் அனுப்புனாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மின்னூலாக மாற்றி கொடுத்துருவார். இவரோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 புத்தகங்கள், அதை வந்து மின்னூலாக மாற்றி தரணும். ஒரு மாணவி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து எக்ஸாம் இருக்குது, இதை வந்து மாற்றி தர முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது மற்ற இடங்களில் ட்ரை பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் செய்யும். நீங்கள் அனுப்பி வைங்க, நான் மாற்றி தரேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ நாளில் மாற்றி தர முடியும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஒரு நாளில் மாற்றி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க உண்மையிலே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இவர் வந்து மாற்றியும் தந்திருக்கிறாரு மின்னூலாக. இந்த மாதிரி இவரால் பயன்பெற்றவங்களும் ஏராளங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். யாருமே வந்து அதை படித்து காமிக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ண மாட்டுறாங்களே அப்படின்னு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கேனர்லாம் வந்து அவருக்கு வரவும் ரொம்ப உபயோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி இவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் மட்டுமே இல்லாமல் ஒரு யூடியூப்ராகவும் வந்திருக்கிறாருங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்களை வந்து போடுவாங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து எடிட்டிங் தெரியும். அதுவும் தனியாளாக இவர் வந்து உட்காந்து எடிட் பண்ணுற அளவுக்கு ஒரு திறமை அவருக்குள்ளார வந்திருக்குங்க. வீடியோ எடுக்கும்போது இவரே அந்த கேமரா ஆங்கிள்லாம் கரெக்டாக வச்சு இவரே அந்த வீடியோவில் பேசி இவரே அந்த வீடியோவை எடிட்டும் பண்ணுவாருங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு திருமணமாகி அவருக்கு வந்து ஒரு ஃபேமிலியோட குழந்தைகளோட ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி வந்து அவர் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு ஆண் குழந்தை அவருக்கு வந்து இருக்கிறாங்க. பல தடைகளை கடந்து, அதாவது சின்ன வயசில் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், 1ஆம் வகுப்பு கூட தாண்ட முடியாத சுச்சுவேஷனில், 10வது 12வதில் மாவட்டத்திலேயே முதலிடம், அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படித்து காட்டுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்களில் இவருமே நிறைய பேர் படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: மலர் கண்காட்சிக்கு செல்லும் பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்ப்பீர். இயற்கை அழகை ரசிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி சக்திவேல் அப்படின்ற ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி, அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதாவது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஒரு டைட்டிலில் அவர் எழுதின கவிதைகள், அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள், அதையெல்லாம் தொகுத்து இது வரைக்கும் 4 நூல்களை அவர் வந்து வெளியிட்டிருக்காருங்க. ஒரு பார்வை குறைபாடு இருக்கிற ஒருத்தராக இருந்தாலும் இவருக்கு வந்து பைக் ஓட்ட தெரியும். யாருமே இல்லாதப்ப அவரோட வீட்டு பக்கத்தில் 2-வீலர் வந்து ஓட்டுவாருங்க. அதுவும் யாரும் இல்லாத ஒரு டைமில் வந்து ஒரு ஆசைக்காக தான் வந்து அதை ஓட்டுவார். அதே மாதிரி இவர் வந்து சைக்கிள் கூட ஓட்டுவார். ஏன் அப்படின்னா அந்த அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு எந்த இடத்துல வளையும், எந்த இடத்துல ஒரு பள்ளமரம், அதெல்லாம் வந்து இவருக்கு தெரிஞ்சதுனால அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாருங்க. உண்மையிலே வந்து இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது எதுவுமே முடியாது அப்படின்னு இல்லை அப்படின்றத அவர் வந்து ஆழமாக எல்லாருக்குமே புரிய வைக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆரம்பத்தில் படிக்கிறதுக்கு நமக்கு வந்து படித்து காமிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண அவரே ஒரு 4 புத்தகங்களை எழுதி நிறைய இணையதளங்களில் வெளியிட்டிருக்கார் அப்படின்னா அதுவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்றைக்கும் அவர் வந்து நிறைய சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய புத்தக கண்காட்சிக்கெல்லாம் வந்து போவாருங்க. அங்கெல்லாம் நிறைய சவால்கள் இருக்கும், க்ரௌட் இருக்கும், அதெல்லாம் வந்து அவருக்கு பெரிய விஷயமாக வந்து இல்லைங்க. பார்வையற்றவர்கள் சமூகத்தில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னா படிக்கணும், அது மட்டும்தான் ஒரே வழி, கல்வி தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக வலியுறுத்துறாரு தமிழ் ஆசிரியர் சக்திவேல் அவர்கள். இவரோட கதை எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதாவது எனக்கு இவ்வளோ தடைகள் இருக்குது, என்னால் இதை தாண்டி வர முடியல, எனக்கு இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த ஒரு கோலை நோக்கி போகிறவங்க எல்லாத்துக்குமே இவரோட கதை ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயமா இருக்குங்க. இவரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம நிலையை எனக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770178. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.